நேரம் காலை 5:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இசை அமுதம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நிறைவு பெற்றது இசையமுதம். இனி 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அந்த செய்தி இணைந்திருப்போம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும்

ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 6:02. சேவை செய்திகள். எதிர்வரும் 18 திங்கட்கிழமை காலை 11 மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் சர்வதேச அருங்காட்சியக தினம் 2026 கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தில் சர்வதேச அருங்காட்சியக தின போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்படுகிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
2: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
2: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
1: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
2: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கிக்குளம்,
1: மதுரை 2.
2: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கிக்குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
2: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.
2: இது ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் மைய கருத்து. ஒரு நாட்டின் வளர்ச்சி அதன் வளங்களால் மட்டும் தீர்மானிக்கப்படுவது இல்லை, அதன் இளைஞர்களின் விழிப்புணர்வு, பொறுப்புணர்வு, செயல்திறன் ஆகியவற்றால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஏனெனில் இன்றைய இளைஞர்கள் நாளைய வரலாற்றை எழுதப் போகிறவர்கள். நான் எப்போதும் மாணவர்களிடம் கூறுவது ஒன்று, இளைஞர்கள் வயதினால் மட்டும் இளையோர் அல்ல, சிந்தனையால் இளையோர். சிந்தனை உயிரோட்டமாக இருந்தால் முன்னேற்றம் இருக்கும் என்று. நண்பர்களே, இளமை என்பது வாய்ப்புகளின் பருவம். அதே நேரத்தில் அது பொறுப்புகளின் பருவமும் கூட. இந்த பருவத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். ஒரு மாணவனின் முதல் பொறுப்பு தன்னை உருவாக்கி

0: கொள்வது. தன்னை உருவாக்காமல் இந்த உலகத்தை மாற்ற முடியாது. உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் இங்கே பட்டம் பெற வருகிறீர்களா அல்லது வாழ்க்கைக்கு தகுதி பெற வந்திருக்கின்றீர்களா? இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. பட்டம் கல்வி தரும், பொறுப்புணர்வு மனிதனை உருவாக்கும். நண்பர்களே, இன்று இளைஞர்களிடம் திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் இவைகளை திசை திருப்புவது உன் பொறுப்புணர்வு. ஆற்றல் மாற்றம் போதாது, திசை தேவை. திறமை மட்டும் போதாது, ஒழுக்கம் தேவை. இளையோரின் பொறுப்பு முதலில் தன்னிடம் தன் நேரத்தை மதிக்க வேண்டும் என்றும் தன் திறமையை வளர்க்க வேண்டும் என்றும் இருக்க வேண்டும். ஒரு நல்ல மாணவன் தேர்வில் வெற்றி பெறலாம். ஒரு பொறுப்புள்ள மாணவன் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கலாம். இதுதான் நல்ல மாணவனுக்கும் பொறுப்புள்ள மாணவனுக்கும் உள்ள வித்தியாசம். நண்பர்களே, முன்னேற்றம் என்றால் வெறும் வேலை பெறுவது அல்ல, உயர்ந்த சம்பளம் பெறுவது அல்ல. முன்னேற்றம் என்றால் சிந்தனையில் உயர்வு, குணத்தில் வளர்ச்சி, செயலில் பொறுப்பு, சமூகத்தில் பங்களிப்பு. இதுவே முழுமையான முன்னேற்றம். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சவால் வெளிப்புற போட்டி அல்ல, உன் கவனச்சிதறல். நேரத்தை இழக்கச் செய்யும் பழக்கம் இலக்கை மறக்கச் செய்யும் தாக்கங்கள். ஒப்பீடு காரணமாக மனச்சோர்வு, இவற்றை கடக்க வேண்டியது அவசியம். இதற்கான தீர்வு பொறுப்புணர்வுடன் வாழும் மனப்போக்கு. பொறுப்புள்ள இளைஞன் நேரத்தை வீணாக்க மாட்டான், வாய்ப்பை தவறவிட மாட்டான், சவாலில் தளரமாட்டான். நண்பர்களே, இளையோரின் முன்னேற்றத்திற்கு தெளிவான இலக்கு அவசியம். எங்கு செல்ல வேண்டும் என்பதை அறியாதவன் எங்கேயும் செல்ல முடியாது. தடைகள் வந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது. ஒழுக்கம் இல்லாது இருப்பவனுக்கு திறமை நீடிக்காது. செயல்களுக்கு விளைவு உண்டு என்பதை உணர்கின்ற இளைஞன் சிறப்பான சிந்தனையோடு செயல்பட முடியும். தன் வளர்ச்சி மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சிக்கும் தன்னுடைய பங்களிப்பை தருகின்றவனே சிறந்த இளைஞனாக சமூகத்தில் பரிமளிக்க முடியும். நண்பர்களே, ஒரு சிறிய நிகழ்வை பகிர்கின்றேன். ஒரு ஆசிரியர் தனது மாணவரிடம் கேட்டார், நீங்கள் நாட்டிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று. பலரும் பலவிதமான பதில்களை கூறினார்கள். ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்து, நாடு என்ன தரும் என்று கேட்பதற்கு முன் நான் நாட்டிற்கு என்ன தருவேன் என்று சிந்திக்கின்றேன் என்றான். அந்த மாணவனின் பதில் ஒரு உண்மையை சொல்லுகின்றது. உண்மையான முன்னேற்றம் உரிமை கேட்பதில் இல்லை, பொறுப்பை ஏற்பதில் இருக்கின்றது. நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டும் இல்லாமல் வாய்ப்பை உருவாக்குபவர்களாகவும் இருக்க வேண்டும். புதிய சிந்தனை வேண்டும், புதுமை வேண்டும், ஆராய்ச்சி மனப்பான்மை வேண்டும். ஏனெனில் எதிர்காலத்தை உருவாக்குபவர்கள்தான் துணிச்சலுடன் சிந்திக்க முடியும். பெரிய கனவு காணுங்கள், ஆனால் கனவுக்கு உழைப்பை சேருங்கள், உழைப்புக்கு பொறுப்பை சேருங்கள். அப்போதுதான் சாதனை உருவாகும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் பி. சுமதி அவர்கள்.

0: அப்பா கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: அலைவரிசைகளில் புதிய காலை
4: மே 16 இந்நாளின் சிறப்பு. ஆண்டு மே 16 ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் நகரில் இடம்பெற்ற பன்னாட்டு கண்காட்சி ஒன்றில் உலகின் முதலாவது நீண்ட தூர உயர் வலுக்கடத்தி மும்முனை மின்னோட்டம் காட்சிப்படுத்தப்பட்டது.
5: 1929

0: மே 16 ஹாலிவுட்டின் முதலாவது அகாடமி விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது.
1: அமெரிக்க இயற்பியலாளர் 1960 மே 16 தியோடர் ஆரோல்டு டெட் மைமான் கலிபோர்னியாவில் யூஸ் ஆய்வுக்கூடத்தில் முதலாவது லேசர் என்ற சீரொளி ஒளிக்கதிரை இயக்கினார்.
0: 1975 மே 16 பொது வாக்கெடுப்பின் அடிப்படையில் சிக்கிம் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது.
1: 1975 இதே நாளில் ஜப்பானின் ஜீன்கோ டபை எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்ணாக திகழ்ந்தார்.
0: 2005 மே 16 குவைத் பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்கியது.
1: இந்திய விடுதலை போராட்ட வீரர் மதுரை வைத்தியநாத ஐயர் அவர்களின் பிறந்த தினம் 1890 மே 16.
0: தமிழக எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள் நினைவு தினம் 2010 மே 16.
1: இந்திய வங்காள வரலாற்று ஆசிரியர் அமலந்து டே அவர்களின் நினைவு தினம் 2014 மே 16.
0: 1992 மே 16 எண்டோவர் விண்கலம் தனது முதலாவது பயணத்தை

0: 1990 மே 16.
1: தமிழக எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள் நினைவு தினம் 2010 மே 16.
0: இந்திய வங்காள வரலாற்று ஆசிரியர் அமலந்து டே அவர்களின் நினைவு தினம் 2014 மே 16.
1: 1992 மே 16 எண்டோவர் விண்கலம் தனது முதலாவது பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பியது.
0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் புதிய காலை. உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளோடு புதிய காலை.

மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

புதிய காலையில் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை வரிசை 100.9 இல்

0: நேரம் காலை 6:30.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
5: எத்தனையோ உயிரினங்களை காப்பதில் உலக நாடுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அதுக்கு காரணம் சூழலியல்ல, ஒரு உயிரினத்துடைய அழிவு அப்படிங்கிறது பல உயிரினங்களை பாதிக்கிற விஷயமா மாறும். அந்த வகையில புலிகள், மான்கள், சிறுத்தை, காண்டாமிருகம், யானை என பல காட்டுயிர்கள் அரசுகளால் பாதுகாக்கப்படுகின்றன. இவற்றில் காண்டாமிருகத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம். உலகில் காண்டாமிருகங்கள் ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களில் பரவி காணப்படுகின்றன. அதில் இந்திய காண்டாமிருகங்கள் சிறப்பு வாய்ந்தது. அவை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். மற்ற வகை காண்டாமிருகங்களுக்கு சிறிய கொம்பு ஒன்று பெரிய கொம்பின் பின் அமைந்திருக்கும். உலகத்துல ஒற்றை கொம்பு காண்டாமிருகம், ஜாவா காண்டாமிருகம், சுமத்ரா காண்டாமிருகம், ஆப்பிரிக்க கருப்பு காண்டாமிருகம், ஆப்பிரிக்க வெள்ளை காண்டாமிருகம், இத்தனை வகைகள் இருக்குது. இந்திய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வடகிழக்கு மாநிலங்கள், பூட்டான், நேபாளம் ஆகிய நாடுகளில் உள்ளன. குறிப்பா அந்த வகையில் காசிரங்கா தேசிய பூங்கா, மானஸ் தேசிய பூங்கா இதுல ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தை ப்ராஜெக்ட் ரைனோ அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா இந்திய அரசு பாதுகாத்து வருது. இதை குறிக்கிற வகையில தான் நம்முடைய பழைய 10 ரூபாய் நோட்ல யானை,

0: புலி, காண்டாமிருகம், இந்த மூணுமே அச்சிடப்பட்டிருக்கும். அதாவது ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிபென்ட், ப்ராஜெக்ட் ரைனோ, இந்த மூணும். ஆப்பிரிக்க காண்டாமிருகங்களுடைய நிலைதான் ரொம்ப மோசமாவே உள்ளதுன்னு சொல்லலாம். அங்க வேட்டையாடுதல் காரணமா நிறைய காட்டுயிர்கள் அழியக்கூடிய நிலையில இருக்குது. அங்கு உள்ள கருப்பு காண்டாமிருகம், வெள்ளை காண்டாமிருகம், இவற்றில வெள்ளை காண்டாமிருகத்தின் நிலை மிக மோசமாக உள்ளது. வெள்ளை காண்டாமிருகம் அப்படின்னா வெள்ளை நிறம் இல்லை. போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனப்போ இந்த காண்டாமிருகத்துடைய வாய்ப்பகுதி அகலமா இருந்ததுனால ஒய்டு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க, ஒய்டு ரினோ அப்படின்னு. இந்த ஒய்டு அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா மருவி மருவி கருப்பு காண்டாமிருகங்கள் ஏற்கனவே இருக்கிறதுனால, இது கொஞ்சம் சாம்பல் நிறத்துல இருக்கிறதுனால இந்த ஒய்டுங்கிற வார்த்தை ஒயிட்டு அப்படின்னு மருவி வெள்ளை காண்டாமிருகம் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, இதுல வடபகுதியில உள்ள இந்த வெள்ளை காண்டாமிருகம் முற்றிலுமா காட்டுல அழிந்தே போயிடுச்சு. ஒரே ஒரு வெள்ளை காண்டாமிருகம் இருந்தது, அதுவும் 2018 இறந்து போச்சு. இரண்டு பெண் வெள்ளை காண்டாமிருகங்கள் கென்யாவில பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு காட்சியகத்துல இருக்குது. விஞ்ஞானிகள் அதை வச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. காண்டாமிருகங்கள் அதோட கொம்பு மற்றும் தோல் போன்றவற்றிற்காக சட்டத்திற்கு புறம்பா வேட்டையாடப்படுது. மருத்துவ குணம் இருக்கிறதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒன்ன மக்கள் மூடத்தனமாக நம்புறதுனால இது போன்ற உயிரினங்கள் வேட்டையாடப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய அரசு வன உயிர் பாதுகாப்பு சட்டம் 1972 மூலமா இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வேட்டையாடுவதையும் கட்டுப்படுத்தி வந்தாலும் ஆங்காங்கே சில வேட்டையாடப்படும் நிகழ்வு நடந்துதான் வருது. வன உயிர்கள் சூழலியலில் புரிகின்ற செயல்கள் மூலமா வன உயிர்களுக்கு மட்டும் உதவிகரமா இருக்கிறதோட நம்முடைய நலனையும் அந்த சூழலியல் மூலமா பாதுகாத்து வருது மறைமுகமாக. இந்த சூழலியல் தன்மையை உணர்ந்து நாம் சூழலியலை பாதுகாத்து நம் நலனையும் பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: இன்று பிராப வருடம் வைகாசி திங்கள் 2 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நீர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்றொரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்றே 16 சனிக்கிழமை மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பயிர்களை வெப்பத்தின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பது குறித்து விவசாயிகளுக்கு உழவர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெல், மக்காச்சோளம், பயிர் வகைகள், எள், நிலக்கடலை, காய்கறிகள், மலர்கள் மற்றும் பழப்பயிர்களில் கோடை வெப்பம் காரணமாக மலர் உதிர்தல், காய்பிடிப்பு குறைதல் மற்றும் கருகல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை தவிர்க்க விவசாயிகள் இப்போது கூறப்போகும் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கலாம். நீர் மேலாண்மை: பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அல்லது தெளிப்பு நீர் பாசன முறையை பயன்படுத்த வேண்டும். நீர் ஆவியாவதை தவிர்க்க அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மட்டுமே நீர் பாசனம் செய்தல் வேண்டும். அதிக வெப்பம் நிலவும் நேரங்களான காலை 11 முதல் மாலை 3 வரை பண்ணை வேலைகளையும் புதிய நாற்றுநடும் பணிகளையும் மேற்கொள்ளுவதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். கோடை உழவு மேற்கொள்வதன் மூலம் நிலத்தில் உள்ள பூச்சியின முட்டைகளை அழிக்கவும் மழை நீரை சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். நாற்றங்கால் மற்றும் காய்கறி பயிர்களை பாதுகாக்க நிழல் வலை கூடாரங்களை அமைக்கலாம். செடிகளின் அடிப்பகுதிகளில் காய்ந்த இலைகள், தென்னை நார் கழிவு அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்க அமைப்பதன் மூலம் மண் ஈரப்பதம் காக்கப்படும். வெப்ப அழுத்தத்தை குறைக்க 1% பொட்டாசியம் குளோரைட் கரைசலை இலைகளின் மேல் தெளிப்பதன் மூலம் நீர் ஆவியாதலை குறைத்து பயிர்களை பாதுகாக்கலாம். இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் கோடை வெயிலால் ஏற்படும் பயிர் சேதத்தை தவிர

0: நிலையான மகசூலை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். கோடையில் தென்னை பராமரிப்பு குறித்த அறிவிப்பு. கோடைக்கால வெப்பத்தில் தென்னை மரங்களை பாதுகாக்க சரியான நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் உர பராமரிப்பு அவசியம் என வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். கோடைக்காலத்தில் அதிகரிக்கும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு தென்னை மரங்களுக்கு உரிய பராமரிப்பு மேற்கொண்டால் மட்டுமே சீரான மகசூல் பெற முடியும் என வேளாண் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நீர்ப்பாசனம், களை கட்டுப்பாடு மற்றும் நில பராமரிப்பு முறைகளை முறையாக பின்பற்றுவது அவசியம். பராமரிப்பு நடைமுறைகளை சரியாக கடைபிடித்தால் கடும் கோடைக்காலத்திலும் தென்னை மரங்களிலிருந்து சீரான இடைவெளியில் நல்ல மகசூல் பெறலாம் என தென்னை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்வது இன்று ஒரு செய்தி. ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள்.
1: நரம்பு சத்தினால் வரக்கூடிய நரம்பு பச்சை சோகையை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 அதாவது இரும்பு உள்ளடக்கிய இந்த ரசாயன உரங்களை 0.5% வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம கொடுக்கும் பொழுது இந்த இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். இரும்பு சத்து குறைபாடு கண்டறியும் இண்டிகேட்டர் பிளான்ட்டாக சொல்கிறாங்க நெல்லிக்காய், கரும்பு, இது எல்லாத்தையுமே. அடுத்து வந்து போரான். போரானும் எப்படி இரும்பு ஒரு நுண்ணூட்ட சத்துக்களில் இன்றியமையாதோ அதே மாதிரி போரானுமே வந்து மிகவும் வந்து இன்றியமையாததாக இருக்குது. எப்படின்னு என்று பார்த்தாலும் அது வந்து இலைகளுக்கும் விதைகளுக்கும் அந்த போரான் வந்து மிகவும் வந்து இன்றியமையாது. எப்பயுமே ஒரு மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு மகர்ந்த தூள்கள், அதை போலன் டியூப்ஸ், அந்த போலன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சிக்கு எது தான் தேவை அப்படின்னா இந்த போரான் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்டச்சத்து மிகவும் தேவை. இப்படி போரான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், என்னென்ன அறிகுறிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூக்களும் குறைஞ்சிரும், காய் பிடிக்கிறதும் நம்மளுக்கு குறைஞ்சிரும், இலைகளும் கனிகளும் என்னன்னா அந்த முதிர்ச்சி அடைய முன்னரே என்ன ஆயிரும்னா உதிர்ந்து விடும். இலை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சுருண்டு நொறுங்கும் தன்மையா மாறிடும். கனிகள் பல சிதைவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பல வெடிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய காய்களை பார்த்துருப்போம், இந்த மாதிரி வாழை இலையோ இந்த மாதிரி கொய்யாக்காயிலையோ பல வந்து ரெண்டா பிளவுபட்டு இருக்கும். இதுக்கு எல்லாமே எந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுன்னு பார்த்தோம்னா போரானோட நுண்ணூட்டச்சத்து குறைபாடு தான். அதே மாதிரி ஒரு தாவரத்துல சர்க்கரையோட கடத்தலுக்கு இந்த போரான் சத்து மிகவும் பயன்படுறதுனால இப்படி அது குறைபாட்டினால நம்மளுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு எங்க இருக்கும் அப்படின்னா அந்த காய் கனிகள்ல அதிகமா தெரிகிறது. ஆப்பிள்ல கூட அந்த உள் திசுக்கள் தக்கையாக மாறுறது எல்லாமே இந்த போரான் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டு தான். பீட்ரூட்ல கூட பழுப்பு இருதய அழுகல் நோயே இந்த போரான் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டு ஏற்படுது. இந்த தென்னையில வந்து குறும்பை வந்து உதிர்தல் அதுவும் இந்த போரானோட குறைபாடு தான். அதே மாதிரி திராட்சையில வந்து சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஹென் அண்ட் சிக்கன் டிசார்டர் இன் கிரேப்ஸ் அப்படின்னா என்னன்னா திராட்சையிலேயே பழம் வந்து ரொம்ப பெரிதாகவும் இன்னொரு பழம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். ஒரு மாதிரி பெருசாகவும் சிறுசாகவும் ஒரு இதா இருக்காது, ஒரு சமமா இருக்காது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்தான போரான் குறைபாடு தான் காரணம். இவற்றை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா போரிக் ஆசிட், அதாவது போரான் அதுல இருக்கும் போரிக் ஆசிட் போராக்ஸ் வந்து இலைவழி தெளிப்பு மூலமாகவோ 0.2% தெளிக்கும் பொழுது இக்குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணலாம். அடுத்த சத்து பார்த்தோம்னா துத்தநாகம். இதுவும் தாவரத்துல பல்வேறு நொதிகளுக்கு இது ஒரு ஊக்கியாக செயல்படுது. அதாவது நிறைய வினைகள் நடக்குதுன்னா துத்தநாகம் வந்து அந்த வினைகள் வந்து துரிதமாக நடந்துடும். இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த துத்தநாகம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா இலைகள் எல்லாமே ரொம்ப சிறு சிறுசா ஆயிரும். தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள்னு இருக்கு, ஆக்சின், ஜிபர்லின் அந்த மாதிரி நிறைய. அப்படி அந்த ஆக்சின் அப்படிங்கிற அந்த தாவர வளர்ச்சி ஹார்மோனுக்கு ஒரு இன்றியமையாதுன்னு பார்த்தோம்னா இந்த துத்தநாகம் தான். அப்போ அந்த ஹார்மோன் குறையறதுனால செல் நீச்சி அடையறலாம் குறையறனால அந்த இலையில இருக்கக்கூடிய செல் நீச்சி அடையெல்லாம் குறைஞ்சு அந்த இலையோட அளவு என்ன ஆகுது அப்படின்னா சிறிதாகிருது. இந்த மாதிரி தண்டு சின்னதாயிரும். அதே மாதிரி நெல் பயிரில் கூட கைரா டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மக்காச்சோளத்தில் கூட வெள்ளை மொட்டு டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே துத்தநாகத்தினால வரக்கூடிய ஒரு அறிகுறி தான். இதை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க் சல்ஃபேட் அதை வந்து 0.5% வந்து இலைவழி தெளிப்பு மூலியாக தெளிப்பதன் மூலமாக இக்குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணலாம். இல்லைனா ஒரு ஹெக்டருக்கு ஒரு 25 kg

0: நம்ம வந்து மண்ணில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த ஜிங்க் குறைபாட்டை வந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்து மாலிப்டினம். மாலிப்டினம்ங்கிறது ஒரு நுண்ணூட்டச்சத்து தான். நான் முன்னாடி சொன்ன இந்த துத்தநாகமோ சரி, அடுத்து இந்த போரான், அடுத்து முன்னாடி சொன்ன இரும்பு, எல்லா நுண்ணூட்டச்சத்துக்களுமே எங்கே தான் வந்து அதாவது அறிகுறி ஏற்படுத்தும்னா இளம் இலைகளில் தான் ஏற்படுத்தும். அதே மாதிரி மாலிப்டினம், இந்த மாலிப்டினத்தோட பயன்பாடுன்னு பார்த்தோம்னா தாவரத்தில் ஒரு நைட்ரஜன் நிலைப்படுத்துவதற்கு, அந்த வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியாவில் இந்த நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுக்கு இந்த மாலிப்டினமோட ஊட்டச்சத்து மிகவும் இன்றியமையானது.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பண்பலை வரிசைகளில் மாநில செய்திகள்.

செய்திகள் இப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே

0: உரையாற்றவுள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்டமாக விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும், இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.

0: உள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயை சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமான் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: எப்பா கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
8: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி கேட்கலாம் பூந்தளிர் நிகழ்ச்சி. இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்மளோட பேச ரொம்பவே ஆர்வமா ஒரு சுட்டி காத்துட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்ல போறாங்க, அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: ரமேஷ்ரீ பாலாஜி.
8: என்ன படிக்கிறீங்க?
9: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
8: இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாங்களா?
9: சம்மர் லீவ் விட்டுருக்காங்க.
8: சரி, உங்களுக்கு என்னென்ன ஹாபிஸ் எல்லாம் இருக்கு?
9: டிரா பண்றது, பாட்டு பாடுறது.
8: ஓ, டிரா பண்ண ரொம்ப பிடிக்குமா?
9: ஆமா.
8: சரி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
9: இருக்காங்க.
8: எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்?
9: 5 இல்லைன்னா 6.
8: உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் எல்லாம் ஒண்ணுனா சொல்றீங்களா?
9: கவி மித்ரா, கவி பாரதி, கவி அக்கா, அப்புறம் பிரகதி, பிரவியா, சுவாதிகா.
8: ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்னு சொன்னீங்க, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்குமா?
9: பிடிக்கும்.
8: என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்?
9: ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலன், கிவி.
8: இவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு?
9: எஸ்.
8: சரி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன பிடிக்கும்?
9: கீரை.
8: ஓ, கீரைலாம் விரும்பி சாப்பிடுவீங்களா?
9: எஸ்.
8: சரி, இப்போ நீங்க லீவ்ல தானே இருக்கீங்க, உங்க அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா?
9: ஹெல்ப் பண்ணுவேன்.
8: என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க?
9: அம்மாக்கு வீட்டை கூட்டி ஹெல்ப் பண்ணுவேன், கேக்கு பண்ண ஹெல்ப் பண்ணுவேன்.
8: ஓ, கேக்லாம் உங்களுக்கு பண்ண தெரியுமா?
9: எஸ்.
8: சரி, இப்போ சம்மர் லீவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? லீவுக்கு

0: எங்கேயும் வெளியெல்லாம் போகலையா?
1: போனோம்.
0: எங்கெல்லாம் போனீங்க?
1: எங்க மாமி இதுக்கும் எங்க கிராமத்துக்கும் போனோம். அண்ணனும் அக்காவும் வச்சு விளாண்டேன்.
0: சரி, இப்போ நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடா கேப்போம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் விரும்பி படிப்பீங்க?
1: மேக்ஸ்.
0: ஓ, மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். இப்போ ரீசெண்டா திருவிழா நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? சாமிலாம் பார்க்க போனீங்களா?
1: போனும்.
0: என்ன சாமி பாத்தீங்க?
1: மீனாட்சி சாமி. அத சாமியை பார்த்து நாங்க ஜாய் பண்ணோம்.
0: யார் கூட போனீங்க?
1: அம்மா.
0: உங்களுக்கு கடைசி க்வெஸ்சன், உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா?
1: ஆம் பிடிக்கும்.
0: என்ன பாட்டு பிடிக்கும்?
1: மஞ்சள் பலூன்.
0: அப்படியே எங்களுக்காக ரெண்டு வரி பாடுறீங்களா?
1: பாடுவேன். ஏ மஞ்சள் பலூன், ஏ சூப்பர் சாலூன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பூந்தளிர் நிகழ்ச்சி. நன்றி நேர்களே.
1: நிறைவு பெற்றது புதிய காலை நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பிரகாஷ் ஷோ பொய்கை பூக்கள்.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: பிரகாஷ் ஷோ பொய்கை பூக்களில் இருந்திருக்கின்றோம். நேரம் 7:06. வேலைவாய்ப்பு தகவல். மத்திய ரயில்வேயில் காலியாக இருக்கக்கூடிய 11,127 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. காலி பணியிடங்கள் 11,127, அசிஸ்டன்ட் லோகோ பைலட், வயது

0: வரம்பு 1/7/2026 தேதியின்படி பொது பிரிவினருக்கு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பில் SST பிரிவினருக்கு OBC பிரிவினருக்கும் ரயில்வே விதிகளின்படி சலுகைகள் வழங்கப்படும். கல்வித் தொகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன், மெயின்டெனன்ஸ் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக், வயர்மேன், டனல் மெக்கானிஸ்ட் ஆகிய படிப்புகளில் ஏதாவது ஒரு ட்ரெடில் ITI முடித்திருக்க வேண்டும். அப்ரண்டிஸ் பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும். தகுதியானவர்கள் கணினி வழி தேர்வு எனப்படும் ஆன்லைன் வழி எழுத்து தேர்வு, மருத்துவ தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்த்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் SC ST பெண்கள், முன்னாள் இராணுவத்தினர், திருநங்கைகள் ஆகியோருக்கு ₹250, இதர பிரிவினருக்கு ₹500 கட்டணமாக ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும். மேலும் தகவல் தெரிந்து கொள்ள www.rrbchennai.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க நிறைவான நாள் எதிர்வரும் 14/6/2026 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். பணிமுயற்சியில் வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி மதுரை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விலையரசிகளில் இணைந்திருக்கின்றோம். பொய்கை பூக்கள்
1: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: இனி தமிழில் செய்திகள் இணைந்திருப்போம்.
1: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின் போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்றவுள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்தில்

கிராமத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான

0: குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118th பிறந்த நாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி, காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1st முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100,000+ மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பாலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது.

0: ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்பாலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று சனிக்கிழமையோடு கூடிய அமாவாசை. கோவை ஓம் சக்தி நகர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் கோவை தொண்டாமுத்தூர் சாலை ஓம் சக்தி நகரில் அமைந்துள்ளது. கோவையைச் சார்ந்த நூற்பாலை தொழிலாளி, ஆன்மீகத்தில் மிகுந்த பற்று கொண்டவர். அவர் மகனும் ஆஞ்சநேயர் மீது பக்தி கொண்டவர். வீட்டிற்கருகே பள்ளி வளாகத்தில் அமைந்த அனுமன் கோவில் வழிபாடு செய்வது அவன் வழக்கம். அவன் கொடுக்கும் துளசி மாலையை அர்ச்சகர் வெளியிலிருந்து கொண்டு வரும் பொருட்களை ஏற்க அனுமதி இல்லை என கூறி மறுத்து விடுவார். இது அந்த சிறுவன் மனதை பெரிதும் பாதித்து விட்டது. ஒரு நாள் அந்த வழியே வந்த ஆன்மீக பெரியவர் அனுமார் காயத்ரியை உபதேசித்து இதனை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் படத்தின் முன் 108 முறை பாராயணம் செய்து வந்தால் நல்லது நடக்கும் என கூறி சென்றார். ஒரு நாள் அவர் மனக்கண் முன் அனுமார் தோன்றி தற்போது கோவில் இடத்தில் சுற்றிக்காட்டி இந்த இடத்தில் தனக்கு கோவில் கட்டி தன் பஞ்சமுக திருமேனியை பிரதிஷ்டை செய்து வழிபடுமாறு தன்னை வழிபடுவோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பதாகவும் கூறினார். சிறுவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏழையான தன்னாலே எப்படி பஞ்சமுக அனுமார் கோயில் எழுப்பிட முடியும் என்று கலங்கினான். ஊராரிடம் இந்த விஷயத்தை கூறினான். பலரும் கோவில் கட்ட உதவி புரிந்தார்கள். பல தொழிலாளர்களும் பண உதவி செய்தனர். அனைவரின் உதவி கொண்டு ஏக கலசத்தோடு கூடிய 2-நிலை விமானம் அமைக்கப்பட்டு புதிய ஆலயம் 28/11/2014 மகா கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது. வடக்கு நோக்கிய ஆலயம் முன்மண்டபத்திலே வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கியவாறு விநாயகப் பெருமாள்

0: ஹனுமானும் அடுத்து ராமலக்ஷ்மணர் சீதாதேவி ஆகியோரும் பஞ்சலோக விக்கிரகங்களும் எழுந்தருளி உள்ளன. சிறிய அர்த்த மண்டபத்தை அடுத்து ராம கருவறையிலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். வராக முகம் அஷ்ட ஐஸ்வர்யத்தை அளிக்கும். கருட முகம் சகல உபாதைகளையும் விலக்கிடும், பயத்தை போக்கிடும். அனுமன் முகம் பகையையும் தீய சக்திகளையும் ஒழிக்கும், லாபங்களையும் இஷ்ட சித்திகளையும் அருளும். நரசிம்மர் முகம் குற்றங்களை களையும், துர்தேவதைகளை அகற்றிடும். ஹயக்ரீவர் முகம் கல்வி ஞானம் முதலியவற்றை அளிக்கும். வலது கரங்களில் சக்கரம் கலசம் வாள் கோடாரி ஏந்தியும் அவயம் காட்டியும், இடது கரங்களில் சங்கு சூலம் கத்தி கேடயம் கதை தாங்கியும் கம்பீரமான தோரணையில் காட்சி தருகிறார் ஆஞ்சநேயர். இவரை தொழுதால் பாபங்கள் அகன்று புண்ணியங்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். கருவறை விமானத்தில் வால்கோட்டை ஆஞ்சநேயர், ஆலிங்கன ராமர், அஞ்சனா தேவி மடியில் குழந்தை ஆஞ்சநேயர், சீதாதேவியிடம் கணையாழி பெறும் ஆஞ்சநேயர், தவக்கோல அனுமனுடன் ஆகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. பாஞ்சராத்திர ஆகமம் முறைப்படி தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சனிக்கிழமைகள் அமாவாசை பௌர்ணமி மூல நாளாகிய நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அனும ஜெயந்தி, ராமநவமி முதலிய முக்கிய விழாக்கள் நடைபெறுகின்றன. அனுமாருக்கு மல்லிகை பூவை ஏற்க மாட்டாராம். கல்வி வளம், திருமணப்பேறு, மகப்பேறு, மனோதைரியம் ஆகியவை இங்கே வேண்டுகிறார்கள். நம்மை எந்நாளும் காக்கும் கோவை ஓம் சக்தி நகர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட்டு உய்வோமாக. ஆஞ்சநேயாய வித்மகே, வாயுபுத்திராய தீமகி, தன்னோ ஹனும பிரச்சோதயாத். ஸ்ரீராம் ஜெயராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
4: நேரம் 7:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் பிரைக்வாஷோ பொய்கை பூக்களில் இணைந்திருக்கின்றோம். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை வர காத்திருக்கிறது. இன்றைய தலைப்பு பார்த்தேன் ரசித்தேன். சமீபத்தில் சுற்றுலா சென்று வந்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளலாம். 25-30-170 மற்றொரு எண் 25-30-171 எண்களை பயன்படுத்தி வானிலைகளில் இணையலாம்.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வர காத்திருக்கிறது. தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் 0452 முன்னணிப்போடு 25 30 170 மற்றொருடன் 25 30 171 எண்களை பயன்படுத்தி உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை பார்த்தேன் ரசித்தேன். சமீபத்தில் சுற்றுலா சென்று வந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். 25-30-170 மற்றொரு எண் 25-30-171 ஆகிய எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

170 மற்றொரு எண் 25 3171 ஆகிய எண்களை பயன்படுத்தி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் பிரேக்வாஷோ பொய்கை பூக்கள்.

0: நேரம் 7:55.
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா.

0: விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: பிரகாஷ் பொய்கை பூக்கள் நிறைவாக பாடல் கவன் திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைய 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047ம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் பாட்டு வேணுமா? இருபத்தைந்து 30 170 மற்றொரு எண் 25 30 171 என்ற எண்ணை பயன்படுத்தி வரலாம். 0452 முன்னணைப்போடு இன்றைய தினம் தேனி மாவட்ட நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: தேனியிலேருந்து முத்துக்குமார்.
2: சொல்லுங்கள் முத்துக்குமார், இன்றைக்கி என்ன பாடல் கேட்கலாம்?
3: பராசக்தி படத்திலிருந்து அடி அலைய அந்த பாட்டு.
2: சரி, அந்த பாடல் கேட்கலாம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்ருக்கீங்க, கடிதம்லாம் எழுதுற பழக்கம் இருக்குங்களா?
3: ஆரம்ப காலத்தில் கடிதம் எழுதிட்டு இருந்தேன். தற்சமயத்தில் அந்த தொலைபேசி மூலமாக நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுனால கடிதங்கள் எழுதுறதுக்கான வாய்ப்பு கம்மியாயிருக்கு.
2: சரி, இது வரைக்கும் எந்தெந்த கடிதங்கள் வந்து எழுதியிருக்கீங்க, அதாவது எது நாள் வரைக்கும் எழுதியிருக்கீங்க, கடைசியாக நீங்கள் எழுதின கடிதம்?
3: கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினதா. 10-15 ஆண்டுகள் அதுக்கப்புறம் வந்து கடிதங்களே எழுதவே இல்லை.
2: எழுதின கடிதங்கள் எதுவும் உங்களுக்கு வந்த கடிதங்கள் எதுவும் வச்சுருக்கீங்களா, பாதுகாத்து வச்சுருக்கீங்களா? அதாவது நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறும் பொழுதுலாம் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் வரும், அந்த மாதிரி கடிதங்கள்லாம் வச்சுருக்கிறீங்களா?
3: நண்பர்கள் எழுதின கடிதங்கள் மட்டும் வச்சுருக்கிறேன். தொலைபேசி மூலமாக வந்து வானொலி மூலமாக அறிமுகமான நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க எழுதின கடிதங்களில் பத்திரமாக வச்சுருக்கிறேன்.
2: ரொம்ப நன்றிங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இது பாடல் வருவதற்கு முன்னால்
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன்.

0: நேரம் 8:09. கேட்டுட்டு இருக்கிறோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைய கத்திருக்கும் நேர். யார் வணக்கம்?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் சித்தார்வட்டியிலிருந்து பிச்சைமணி.
0: பிச்சைமணியா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரெக்டர் என்ற படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: சரி, இதோ பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறோம். தேனி மாவட்ட நேர்கள் பங்கு பெறலாம். 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. மதுரையின் முன்னிணைப்பு 0 4 5 2 முன்னிணைப்போடு வரலாம். உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழலாம். ஆகாஷ்மணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் கேட்டிருக்கிறோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
7: வணக்கம் சகோதரருக்கு.
6: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சகோதரி? நிலையத்தில் எல்லோரும் நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாம்?
7: எனக்கு கயல்
6: பாடல் பறவையா பறக்கிறோம்.

0: நேரம் 8:18. கேட்டிருக்கிறோம் பாட்டு வேணுமா. இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு பார்த்தேன் ரசித்தேன். சமீபத்திய சுற்றுலா நினைவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்குபெறுவர்கள் 25:30, 170 மற்றொரு எண் 25:30, 171 எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். 0452 முன்னணிப்போடு. தேனி மாவட்ட நேயர்கள் தங்களுடைய பாடல்களை கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார்? வணக்கம்.
1: குளம் அமைத்து வளம் தொடுவோம் என்கிற வசிகர்களுடன் தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி ஜம்னா ஜனார்த்தன் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன பாடல் கேட்கலாங்க
1: ஐயா? அந்த வலிமை படத்துல அருமையான ஒரு பாடல் நம்ம நேரர்களுக்காக தட்டி கொடுங்க. நல்லா எந்திரிச்சு ஆடுறோம் நாங்கெல்லாம்.
0: இதோ பாடல் கேட்டு ரசிக்கலாம்.
1: மகிழ்ச்சியா. நன்றிகள் பல.
0: நன்றிகள் பல.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 8:24. கேட்டுட்ருக்கிறோம் பாட்டு வேணுமா. தேனி மாவட்ட நேர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: தேனி மாவட்டத்திலேருந்து முத்தையா பேசுகிறேன் சார்.
1: முத்தையா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: வாரிசு படத்துலேருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதம் பாட்டு போடுங்க சார்.
1: ஏதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.
0: ம் ம்

இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மளிகை வர காத்திருக்கிறது. இன்றைய தலைப்பு பார்த்தேன் ரசித்தேன். சமீபத்திய சுற்றுலா நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். 25:30, 170 மற்றொரு எண் 25:30, 171 மதுரை முன்னிணைப்பு 0452 முன்னிணைப்போடு நேர்கள் பங்கு பெறலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, அலைவரிசை

0: சிகளை நேரம் 8:30.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: பாட்டு வேணுமா கேட்டுட்டுருக்கோம். தேனி மாவட்ட இளைஞர்கள் பங்கு பெற்று தங்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்டுட்டுருக்கிறாங்க. 0452 முன்னணைப்போடு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 எண்களில் பங்கேற்று உங்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம் விசி பிச்சைமணி பேசுங்க ஐயா.
0: நல்லது ஐயா. உங்களுக்கு விருப்பமான பாடல்?
3: நிலையத்தில் எல்லாம் நலமாங்க ஐயா.
0: நிலையத்தில் எல்லாரும் நலமாக இருக்கிறாங்க.
3: ஜெயிலர் படத்திலிருந்து காவலாங்க பாட போடுங்க ஐயா.
0: சரி, இதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: நேரம் 8:34 கேட்டுட்டுக்கிறோம் பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் அன்பு சகோதரர் அவர்களே.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் டி சுப்பலாவரம் நாரிமலை அடிவாரம் ரங்கநாதன் பேசுறேன் ஐயா.
0: ரங்கநாதன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: வேதாளத்தில் இருந்து ஆளுமா டோல்மா பாட்டு கேட்கலாம் ஐயா.
0: ஐயோ, ஏதோ பாடல் வருகிறது, கேட்டு நின்றிருப்போம்.

0: நேரம் 8:38. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் பாட்டு விடுமா கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விருப்ப பாட்டுகளை கேட்க காத்திருக்கும் தேனி மாவட்ட நேர்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 ஆகிய எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் சித்தார்த்தி சுருளிவேல் என்ற தம்பி ஸ்டேனர்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: படம் வந்து இட்லி கடையா, பாடல் வந்து என்ன சாமி சந்தானம்.
0: சரி, ஏதோ பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்றைய முற்பகல் 11:02 கண்ணாடி மளிகை வர காத்திருக்கிறது. இன்றைய தலைப்பு பார்த்தேன் ரசித்தேன். சமீபத்திய சுற்றுலா நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி 25 30 170 மற்றும் ஒரு எண் 25 30 171 எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். தேனி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி பங்கு பெற்று பாடல் கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்படுத்துங்கள். 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 மதுரையின் முன்னிணைப்பு 0452. நேரம் 8:45.
3: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
3: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: அதுக்கு இதுக்கு இவ்ளோ யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
3: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
2: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
3: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
2: மதுரை 2.
3: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
2: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
3: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
2: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
3: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
2: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.
4: நேரம் 8:50 நிமிடம்.
5: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால்.
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: என்ன சார், உங்க பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னாரு அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னாரு அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னாரு இவர். இளம் பருவத்தில் இளைஞர்

0: இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனே அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இதுவரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13-19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துகிறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்கள்கிட்டேருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவு தான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளையை எப்போவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வரிசைகளில் நிறைவேற்றது பாட்டு வேணுமா. இனி 9 மணிக்கான சிறு சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சசி இணைந்திருப்போம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டர்

3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அருக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அருக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அருக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 டிரைவ் டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

நேரம் 9:07 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன தகவல் கேட்க போறோம்? அடல் நிலத்தடி நீர் திட்டம் பத்தி தான் கேட்க போறோம். இந்த திட்டம் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 95வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் டிசம்பர் 25, 2019 தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன, இதனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியை

9:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நிறமுள்ளை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அட்டல் நிலத்தடி நீர் திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நிலத்தடி நீர் மேலாண்மையை மேம்படுத்துதல் மற்றும் ஒரு நிலையான நீர் பயன்பாட்டை உறுதி செய்யறதுதான் இதோட முக்கியமான நோக்கம். இது இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல வந்து இந்த திட்டம் செயல்படுது. என்னென்ன மாநிலங்கள், இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டிரைவிங் வீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்கார, நீ நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிப்படையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்துல வரும்போது பாத்துட்டே தான் வரேன். சிக்னல்ல மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்.

மாபெரும் தங்க மாளிகை புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

நேரம் 9:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல, அதாவது குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ், இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த திட்டம் நிலத்தடி நீர் இருப்ப மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து நீர்வள மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமா நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த முடியும் அப்படின்றத முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கு. சரி, இதுல முக்கியமா சிறப்பு அம்சங்கள் என்ன, இதோட நிதி உதவி என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். ரைட் அண்ட் வெயிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேரம் 9:27.

0: வானொலிக்கு 90 வானில் பிறந்து வையத்தை கலக்கி கோடிக்கணக்கான குரலில் ஒலிக்கும் இசையின் மழையில் நனையாதவர் இல்லை. இன்றைய நம் வாழ்வில் இணையாதவர் இல்லை. இசை, செய்தி, நாடகம், விளையாட்டு எல்லாம் தந்து எங்கள் வாழ்வை இன்பமாய் மாற்றிய வானொலி நமது வீட்டின் உறவான நண்பன், நம் நெஞ்சங்களின் ஓசை நீயே. 90 அகவை தினம் காணும் நம் வானொலி சீரும் சிறப்புமாய் ஒலிக்கட்டும் என்று.
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

ஜெயிடம் பீச் காத்திருக்க நிறமலை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீ அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்ப கானங்கள். இன்னைக்கு விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்பமாக விளம்பர காத்திருக்கிறது அன்வர் ராஜ். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அன்வர் ராஜ் அவரோட விருப்ப பாடல்கள் தான் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க காத்திருக்கோம். அதைத் தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில படையப்பா திரைப்பட பாடல்களும் கேட்டு ரசிக்க காத்திருக்கலாம். அதைத் தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு விளம்பரக்கூடிய கண்ணாடி மாளிகை இன்னைக்கு பார்த்தேன் ரசித்தேன். நீங்க பார்த்து ரசித்த பல இடங்கள் இருக்கும், அதுவும் லீவுல நிறைய சுற்றுலாக்கள்லாம் போன அனுபவங்கள் இருக்கும். அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல வரலாம். சமீபத்திய சுற்றுலா நினைவலைகள் என்ற நினைவலைகளோடு பகிர்ந்துக்க 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்களில் வரலாம். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை பார்த்தேன் ரசித்தேன் சமீபத்திய சுற்றுலா நினைவலைகள்.

நேரம் 9:45. ட்ரைட்டம் வீட்ஸ் காத்திருக்க நிறமல்லே கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் பத்தி தான் கேட்டுட்டு இருக்கோம். இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, உள்ளூர் சமூகங்கள் மற்றும் பங்குதாரர்களின் பங்கேற்போட நிலத்தடி நீர் பயன்பாட்டை குறைத்து நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்றது தான். இது என்ன மாதிரியான நிதி உதவியில் வழங்கப்படுது அப்படின்னா, உலக வங்கி மற்றும் இந்திய அரசு இணைந்து 50:50 விகிதத்துல சுமார் ₹6,000 crore மதிப்பீட்டுல 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2020 2025 வரையும் இந்த நிதியுதவி அளிக்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலமா நிலத்தடி நீர் இருப்பு மிக குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளை கூட கண்டறிந்து நீர்வள மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவது, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவது அப்படின்னு முக்கிய நோக்கமாக கொண்ட செயல்படுது இந்த அட்டல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம். சரி, தொடர்ந்து கேட்கலாம் ட்ரைட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு

0: ₹2,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 9:56. ரைட்டும் வீட்ஸ் காத்திருக்க நிறமலை கேட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் குறித்த பல தகவல்கள் கேட்டோம், அதோட அதிரடியான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நிறமலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகொள்ளி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும்.

0: என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற 100 ஆண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் 100 கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயரின் விருப்ப கானங்கள். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரக்கூடிய நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில நம்முடைய நிலைய நேயரை அழைத்து அவங்களோட உரையாடி அவங்களுடைய விருப்ப பாடல்களை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, என்ன பாடல்கள்லாம் கேட்க போறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்ல நம்ம கேட்கலாமா? ஐயா வணக்கம்.
1: வணக்கம்மா, இனிய காலை வணக்கம்மா. நிலத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேம்மா. என்னுடைய பெயர் வந்து முகமது அன்வர் ஹுதாமா. அம்மா, நான் வந்து எனக்கு பிறப்பிடம் வந்து பனைக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளம்மா. நான் பிறந்த காலத்திலிருந்து நான் பள்ளிக்கூட பருவ வாழ்க்கையில 1வதுலேருந்து 10 வரைக்கும் நான் படிச்சிருக்கேம்மா. குடும்பம் வந்துக்கிட்டு என்னுடைய தாய் தாப்பினார் வந்து பனைக்குளத்து மண்ணில் பிறந்தவங்க. என்னுடைய தாப்பினார் பெயர் அப்துல் காதர், எங்கள் அம்மா பெயர் சவியா அம்மாள். இப்போதைக்கு இருவர்களும் இல்ல, அவங்க இறைவனடி சேர்ந்து விட்டார்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையில நீங்க பேசுறது உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கு அதை பத்தி?
1: ஆமா, இந்த வாய்ப்பு கிடைத்தவற்றி நான் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேம்மா.
0: சரிங்க, இப்ப ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்க, கேட்கலாம்.
1: 1976 காலகட்டத்துல என்னோட சிறுவயது பிராயத்துல நான் ராமநாதபுரம் திரையரங்கத்துல ஒரு திரைப்படம் பார்த்தோம், அவர் எனக்கே சொந்தம் திரைப்படமா. அந்த திரைப்படத்துல வந்துட்டு பூரணி இந்திரா அவர்கள் பாடிய தேனில் ஆடும் ரோஜா பூந்தென்றலாடக்கண்டேன் விண்ணஞ்சம் பொன்னூஞ்சல் அடக்கண்டு அந்த பாடல் எனக்கு தேவைப்படுதுமா.

0: வானொலி கேட்க ஆரம்பித்த காலம் இருக்கும்ல, அந்த நினைவுகளை பத்தி சொல்லுங்க. எப்ப கேட்க ஆரம்பிச்சீங்க, எப்ப முதன் முதல்ல வானொலியில பேசுனீங்க, அந்த நினைவுகள் இருக்கா?
1: வந்து கிட்டத்தட்ட எனக்கு 45 வருட காலம் ரேடியோ அனுபவமா. சிறுவயது பிராயத்துல இருந்து நான் ரேடியோ வந்து கேட்ட அனுபவம் இருக்குமா. அதாவது 1977 காலகட்டத்தில் நான் சொந்தமாவே வானொலி பெட்டி வாங்கி நான் ரேடியோ கேட்டிருக்கேம்மா. என்னுடைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்க வீட்டில் கரண்ட் வானொலி பெட்டி இருக்கும்போது நான் பள்ளிக்கூடம் விட்டதோட அங்கே வீட்டில் போய் நான் கரண்ட் பெட்டியை திறந்து நான் பாட்டு கேட்பேம்மா. அப்போ இலங்கை வானொலி பிரபலமான காலமா. அந்த நேரத்தில் வந்து அந்த சிறுவயசு பிராயத்தில் அந்த பாடல்களை விரும்பி கேட்பேன். அதே மாதிரி திரைப்படங்களும் அதிகமாக விரும்பி பார்ப்பேன். எல்லா திரைப்படங்களும் நான் பழைய காலத்து திரைப்படங்கள் அனைத்தையும் எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த பாடல்களும் நல்லா எனக்கு விரும்பி கேட்பமா. அது மனசுக்கு வந்து இனிய அது ஒரு நிகழ்வுமா. அது வானல் பெட்டியா எனக்கு வந்து கைகண்ட ஒரு இது மறந்து மாதிரி எனக்கு.
0: ஐயா, அடுத்ததா உங்களுக்கு ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்க, கேட்போம்.
1: கொக்கொரக்கோ கொரக்கோ சேவலே, கொண்டிருக்கும் நெஞ்சிலே, கொண்டிருக்கும் அன்பிலே, அக்கறை காட்டினாய் சேவலே. அந்த பாடல் வேணும் எனக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயரின் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா ஐயா, தொடர்ந்து அவங்களோட பேசலாம். ஐயா, உங்க வேலையை பத்தி சொல்லுங்க. உங்க வேலைக்கு நடுவுல எப்பெல்லாம் வானொலி கேட்பீங்க? எந்தெந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், மதுரை பண்பலையோட நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் கேட்பீங்க?
1: ஆமா, நான் வந்து விடியாலை 5:30 வானொலி பொட்டி திறந்துருவோமா, அதை கேட்டுக்கொண்டே என்னுடைய அன்றாட அலுவலர்களை பார்ப்பேன். நான் வந்து போக்குவரத்து துறையில வேலை பார்த்தேம்மா 40 வருட காலம். அதாவது எங்கள் பனைக்குளத்திலேயே போக்குவரத்து ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அதில் நான் பஸ் ஊழியராக வேலை பார்த்தேன்மா. மெக்கானிக் செக்ஷன்லையும் வேலை பார்த்தேன், லைன்லையும் பஸ்லையும் நான் வந்து போய்க்கிறோமா. பயணிகளுக்கு உறுதுணையாக இருப்பேன், எல்லா பயணிகளுக்கும் நான் வந்து உதவிகரமாக இருப்பேம்மா. இரவு நேரம் பஸ் எல்லாம் செக் பண்ணி வேலை பார்த்து காலையில் லைனுக்கு வண்டியெல்லாம் அனுப்பிவிடுவோம்மா.
0: அப்போ அந்த பஸ்ல வந்து வானொலி ஓடிட்டே இருக்கும்?
1: ஆமாம்மா, அவங்க வந்து போடுவாங்கம்மா, பஸ்ல பாட்டு போடுவாங்க, எஃப்எம்லாம் போடுவாங்கம்மா. அதே நான் விரும்பி கேட்பமா.
0: சரிங்க, இப்ப ஒரு விருப்ப பாடல் சொல்றீங்களா?
1: அதாவது நாளை நமது திரைப்படத்தில் இருந்து, அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமது, அந்த வந்து குழு பாடல்கள் அந்த பாட்டு எனக்கு வேணும்மா.

0: மதுரை வானொலி நிகழ்ச்சிகள்ல எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி, இல்ல எந்த நிகழ்ச்சியில அதிகமா பேசணும் பங்கெடுத்துக்கிறனும் அப்படின்னு நினைப்பீங்க?
1: இல்லம்மா, மருத்துவ குறிப்பு சொல்லும் போது நான் பேசியிருக்கேன்மா. மருத்துவ குறிப்பு சொல்லும் போது மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள், அந்த இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குமா. அதாவது எத்தனையோ பேர் வந்துகிட்டு உடல்நல குறைவாக இருக்கிறார்கள், அவருக்கு வந்து நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்புகள் அவங்களுக்கு ஏற்ற வசதியாக இருக்கும். அது ஒரு உரம். அதாவது நேயர் விருப்பத்துல நேயர்களுக்கு பிடித்த பாடல்களை தொகுத்து வழங்குவது, அதுவும் எனக்கு பிடிக்குமா. பாட்டு வேண்டுமா, கண்ணாடி மாளிகை, நீங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய அனைத்து தொகுப்புகளுமே கேட்பதற்கு மிக அருமையா இருக்குமா. அனைத்து நிகழ்ச்சியுமே நான் விரும்பி கேட்பேமா.
0: சரிங்க, இப்ப அதோட ஒரு விருப்ப பாடல் சொல்லுங்களேன், கேட்போம்.
1: உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் இருந்து தெய்வீக ராகம் தேவிட்டாத பாடல் கேட்டாலும் போதும் இள நெஞ்சங்கள் வடம். 1979 காலகட்டத்தில் நானும் எங்க அம்மாவும் தன்மா திரையரங்கத்தில் போய் இரவு நேரம் அந்த சினிமா பார்த்த ஞாபகம் இருக்கமா எனக்கு.

0: ஃபேவரட்னு சொல்லுவாங்கல்ல, எத்தனை பாடல் வந்தாலும் சரி இந்த பாடல் எனக்கு எப்பவுமே பிடிக்கும், அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: ஆமாமா, வந்து நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன, இலை மறைவினில் இரு கனியலும் அங்கே இங்கே கனிந்தன. அந்த பாடல்மா, இது வந்து ராமேஸ்வரம் நான் சென்ற போது என்னுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து அந்த ராமேஸ்வரம் திரையரங்கத்துல அந்த பார்த்த அனுபவம் இருக்குமா, பள்ளிக்கூட பருவ காலத்துல.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள். ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு படையப்பா திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

ஒருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். படையப்பா திரைப்பட பாடல்கள். நேரம் 10:34, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 10:47, ஒருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். 1999 ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் உருவான படையப்பா திரைப்பட பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 1.9 இல்.

நேரம் 10:53 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் கேட்டிருக்கோம். இனி அடுத்த நிகழ்ச்சியாக 11:2 கண்ணாடி மாளிகை பார்த்தேன் ரசித்தேன். சமீபத்திய சுற்றுலா நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள வரலாம். 11:2 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25:30 25:30 என்ற எண்களில் வரலாம். அடுத்த நிகழ்ச்சியாக 11:2 கண்ணாடி மாளிகை பார்த்தேன் ரசித்தேன். ஒருபட பாடல்கள் கேட்டிட்டு இருக்கோம். படையப்பா திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடல்

தாய் வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கநடை போட்டு சிகரத்தில் ஏறு, எம்பேறு படைய பயிலப்பட்ட நடைய பையனோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படைய.

0: நிறைவு பெற்றது ஒருபட பாடல்கள். இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில பழைய பா திரைப்பட படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம். இனி அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை. அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை. இன்று பார்த்தேன் ரசித்தேன். நீங்க பார்த்து ரசித்த பல இடங்கள் இருக்கும், அதுவும் சமீபத்துல சுற்றுலா சென்ற அனுபவங்கள், அதோட நினைவலைகளை அப்படியே நீங்க ஷேர் பண்ண வரலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். பார்த்தேன் ரசித்தேன் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி நெறியாளையாலும் அன்பு சகோதரி செண்பவல்லிக்கு இனிய காலை பகல் வணக்கத்தில் நிகழ்ச்சியில் இணைவரும் மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
0: இனிய காலை வணக்கம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கு மேடம்.
0: நல்லா இருக்கும்.
1: சரி மேடம், அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும். பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் அதிகமா வருது, கொஞ்சம் வயசுல கூட கொஞ்சம் குறைச்சிருங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம சமீபத்துல வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தேனி மாவட்டத்துல வந்து கம்பம் பகுதிக்கு போயிருந்தான் ஒரு விசேஷத்துக்கு. அப்ப வந்து இந்த சுருளி அறிவு இருக்கு பாத்தீங்களா, அதை போய் பாத்துட்டு வரலாம் சொல்லி கார்ல தான் நம்ம இருந்தா சரி போவோம் அப்படின்னு போனா பாத்தீங்கன்னா, அப்பதான் தண்ணி வர ஆரம்பிச்சு. அது சுத்தி பாத்துட்டு கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியா இருந்துச்சு. அங்குள்ள மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் பாத்துட்டு ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு அறிவுல குளிக்கிறது, நம்ம எவ்வளவுதான் குளிச்சாலுமே ஒரு அறிவுல வந்து குளிக்கிறது, அதுவும் ஒரு அறிவு தானே. அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா, வை அணையை பாத்துட்டு அப்படியே மதுரை மகிழ்ச்சியா மதுரைக்கு வந்து சேர்ந்த மேடம்.
0: எத்தனை பேர் போனீங்க?
1: ஒரு விசேஷம் 5 பேர் போன மேடம்.
0: 5 பேர் நன்றி.

0: நேரம் 11:05 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இன்னைக்கு பார்த்தேன் ரசித்தேன். நீங்க சமீபத்துல பார்த்து ரசித்த சுற்றுலா நினைவுகளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புலம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும்.
1: அதாவது நான் வந்து அண்மையில தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தம்மா. அங்க போய் தஞ்சை பெரிய கோயிலு, சரஸ்வதி மகால் நூல் நிலையம் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து சென்னைக்கு போனோம். சென்னை பீச்சு இதெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதி இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா மகிழ்ச்சியோட வந்தோம்மா.
0: சரி, நீங்க அதுல முக்கியமா இதை பார்த்து ரசிச்சேன் அப்படியே ஒரு 2 நிமிஷம் மெய் மறந்து பார்த்து ரசிச்ச இடம் அப்படின்னா இது கரெக்டா சொல்லுங்க.
1: ரொம்ப வியப்பாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அப்பயே அந்த அந்த ஓலைச்சூடியை வந்து பாதுகாப்பா வச்சு பாடம் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்கன்னா
0: என்ன தோணுச்சு? எப்படா இதெல்லாம் எழுதி இருப்பாங்க கரெக்டா?

0: அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப வந்து பேனாவில நோட்டுல வச்சு எழுதுறோம், இல்ல ஒரு காகிதத்துல வச்சு எழுதுறோம். இது அந்த காலத்துல வந்து எப்படி இந்த ஓலைய வச்சுக்கிட்டு எப்படி எழுதினாங்க, அது எந்த அளவுக்கு அந்த இலக்கியங்கள் எல்லாம் எழுதி அத வச்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து
1: பார்த்து ரசிச்சீங்க.
0: ஆமா ஆமா,
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. பதினோரு மணி ஏழு நிமிடம் வந்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலை மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரி பேசுறேன் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: மேம், சமீபத்துல நானு என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு போயிருந்தோம். மறக்க முடியாத ஒரு சுற்றுலா, இந்த சுற்றுலா பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்னு ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். இதுல சன்ரைஸ், சன்செட் அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நாங்க ஒரு காட்டேஜ் மாதிரி புக் பண்ணியிருந்தோம் மேம், பீச் பக்கத்திலேயே தான். அது கதவை திறந்தும் போதே அவ்வளவு அழகா அந்த சன்ரைஸ் அப்படியே அந்த கடலுக்கு உள்ளே அந்த சூரியன் வெளியில, அப்புறமா இந்த விவேகானந்தர் பாறை அதுக்கு வந்து படகு சவாரி மாதிரி போய் அந்த மணி மண்டபம் இருக்கும், அங்க உட்காந்து அந்த மெடிடேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு. இல்ல ஹைலைட் என்னன்னா, அந்த பாறை மேல அந்த கடல் அலையை வந்து
1: மோதி
2: அப்படியே மேல வந்து அந்த தண்ணீர் துளிகள் நம்ம மேல படும் பொழுது வரக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைவாக அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த வள்ளுவர் சிலை மேம், 133 அடியில அந்த
1: கம்பீரமா அப்படியே நிக்கக்கூடிய
2: போட்டோஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப சூப்பரா அந்த கிளைமேட் ஆக இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அதெல்லாம் ரசிச்சு.
1: சரி, நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, ரொம்ப அருமையா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது சில விஷயங்களை பார்க்கும் பொழுதே அது அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்கும், அதுக்காக தான் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து நம்ம நினைவு நிலைகள்லாம் அப்படியே சேகரித்து வச்சுக்கிறோம். இன்னைக்கு கண்ணாடி மாளிகை வந்து பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்னு சமீபத்திய சுற்றுலா நினைவலைகள் தான் பகிர்ந்துட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய சரி, நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசையோட காத்துட்டே இருப்பீங்க. 0452 மதுரையின் முன்னணி போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:15, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை பார்த்தேன் ரசித்தேன் சமீபத்திய சுற்றுலா நினைவலைகளை தான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: மாவட்டம் பெரியவளம், டாக்டர் எம்ஏல வந்து
2: சொல்லுங்க ஐயா.
3: பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு 25 நாளுக்கு நான் ஊட்டி போயிருந்தேங்கம்மா. அப்பா அம்மா எல்லாம் அங்கதான் கூட்டிட்டாங்க. ஊட்டி வருஷ வருஷம் மே மாசம் வேணா போயிருவோம். அங்க பாத்தீங்கன்னா குறிப்பா நாங்க முத போற இடமே இந்த முதுமலை காடு இருக்கமா, குளிகை சாலை நேரத்தையும் போது என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த வனவிலங்கு எல்லாம் பாக்குறமா மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வருஷம் ஒரு வித்தியாசமா பாத்தீங்கன்னா கருங்குரங்கு, கருங்குரங்கு பாத்தீங்கன்னா நாங்க கும்பிட்டோன்னே அதுவும் கையெழுத்து கும்பிட்டுங்கம்மா. அப்பதான் நினைச்சேன் சில மனிதர்கள் கூட நம்ம
2: வணக்கம்
3: ஒரு 100 அடி தூரத்துல இருந்து பார்த்து வணக்கம் சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி யானை எல்லாம் பாத்தோன்னா எங்களை பாத்தோன்னா ஏதோ டாட்டா சொல்ற அப்படியே தும்பிக்கை கூப்பிட்டு ஆட்டு பார்த்தா, ஏன்னா நம்ம சொல்ல பண்ணாம வந்து அதுகள் நம்ம
2: ஏற்றோம். மிருகங்கள் பார்த்தாலே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் இல்லையா?
3: கண்ணாடி
2: மளிகை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
2: சொல்லுங்க ஐயா, நீங்க பார்த்து ரசித்தது?
4: சுசீந்திர கோவில் மேடம், கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திர கோவில் தானுமலையான் கோவில். அதுல உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் வந்து நம்மளுடைய மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல செய்யப்பட்டது. அந்த காலத்துல எப்படி இதை வழிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டிடக்கலைக்கு வந்து ஒரு சிறந்த சான்றா இருக்கும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
4: அது நேர்ல பார்த்தவங்களுக்கு அதனுடைய அனுபவம் தெரியும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க நேர்ல பாத்துட்டு வாங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள்.
2: நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி.
4: நன்றி.
2: கண்டிப்பா அவர் சுசீந்திரம் சொன்னாரு. அது

0: நிறைய கோவில்களில் கட்டிடக்கலைகள் நிச்சயமாக நம்ம பார்த்து வியக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு போனாலும் என்னென்ன மாதிரி நீங்கள் பார்த்து ரசிச்சிங்க அப்படின்றதான் இன்றைக்கி கண்ணாடி மாளிகையில் பேசிகிட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: மடத்துக்கு முற்பகல் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
1: அருமையான தலைப்பு மேடம். மறக்க முடியாத சுற்றுலான்னு பாத்தீங்கன்னா இது இந்த ராமநாதன் சாமி கோவில் தான் மேடம் சொல்லுவாங்க. போய் சுற்றுலாம் போயிட்டு சுத்திலாம் பாத்துட்டு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆமா, அப்படி வர்ற வழியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சன்னதி வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சு. போறது போற இங்கே நம்ம பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு அந்த சுற்றுலா எப்படி எல்லாம் மறைஞ்சிருக்கோம் அந்த நினைவோட அந்த கண்ணதி எல்லாம் பாக்கும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். அது மறக்க முடியாத நிகழ்வா இருந்துச்சு.
0: கண்டிப்பா நீங்க அதுல வந்து ரசிச்ச இடம், அதாவது நிறைய பார்ப்போம், மகிழ்ச்சியா இருக்கும். சில இடங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அறியாம ஒரு ரசிப்போம் இல்லையா?
1: ஆமா நிச்சயமா. அது வந்து எப்படி எப்படிலாம் நம்ம இருந்தாங்க வந்து அவர் எப்படிலாம் அந்த மாதிரி வாழ்ந்தாரு அது எல்லாமே அந்த அப்படி உருவ சிலை மாதிரி அப்படி வச்சிருக்காங்க மேடம். பாக்குறது ரொம்ப ஒரு அபூர்வமா இருக்கு, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாத்துருந்தா. நிச்சயமா நிச்சயமா. நன்றிங்க ஐயா. நன்றி.
1: நன்றி.
0: நிச்சயமா ஒருத்தர் வந்து எப்படி இருந்தாரு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து வளர்ச்சி இருந்தது அதை அந்த நிமிடம் நிச்சயமா ரசிச்சு பார்த்திருப்பாங்க. சரி, வரக்கூடிய அடுத்த நேயர் கண்ணாடி மாளிகை. நேரம் 11:18. வணக்கம்.
2: வணக்கம்மா. நான் உயிருடையான் என்ற ஜீவகன் கவுட்டி சந்தையில இருந்து பேசுறேம்மா.
0: ம், சொல்லுங்க ஐயா.
2: எனக்கு மூணு மாறுதல்கள் செய்யணுங்கிற ஒரு ஆசைமா. ஒண்ணு, நம்ம தமிழகம் கலையரங்கத்துக்கு முன்னால இருந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய சிலையை எங்க எடுத்துக்கொண்டு போனாங்கன்னு தெரியலப்பா, பாடம் கட்டுறதுக்காக.
0: சரி ஐயா, நீங்க வந்து சமீபத்துல நீங்க போய் ரசித்த இடங்கள் அத மட்டும் சொல்லுங்க ஐயா. ஏன்னா பார்த்து நம்ம நிறைய இடங்களுக்கு போயிருப்போம். சுற்றுலா சமீபத்துல நீங்க ஏதாவது சுற்றுலா போனீங்களா?
2: தஞ்சாவூர்ல அந்த தஞ்சை பெரிய கோயில சொல்றாங்க தப்பா, அதுல அந்த கல்லோட நிலங்க வந்து விழாது அப்படிங்கிறாங்க. அதுவும் பிழைதாப்பா.
0: சரி ஐயா, பிழைன்றத நீங்க ரசிச்சது மட்டும் சொல்லுங்க ஐயா. நீங்க ஏதாவது நிறைய இடங்கள் போயிருப்பீங்க, உங்க அனுபவத்துல இந்த இடம் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு வந்து இது அந்த இடத்துல விட்டு என்னால வர மனசே இல்ல அப்படின்ற மாதிரி இடம் இருக்கும் இல்லையா?
2: ஆமா,
0: அந்த மாதிரி ஏதாவது.
2: இப்போ மதுரையில கலைஞர் நூலகம் மக்களை நல்லா கவரக்கூடிய அளவுக்கு அருமையா கட்டியிருக்காங்க, பயனுள்ளதா இருக்கு. நிறைய பேரை கூட்டிட்டு போறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. நன்றி. நிச்சயமா அருமையான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து மதுரையில இவ்வளோ பெரிய நூலகம் இருக்கு அப்படின்றதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா அந்த நூலகம் போய் பார்க்கணும். அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல அவ்வளோ அருமையான புத்தகங்கள் நிறைய இருக்கு. சமீபத்துல தான் நாங்களும் போனோம். ஸோ நிறைய பேர் போக முடியல. இந்த லீவ்ல வந்து குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி நூலகங்கள், இவ்வளோ பெரிய நூலகம் நம்ம மதுரையில இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற விஷயம் கண்டிப்பா இருக்கு. சரி, வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். காட்சி மாயன் குடீஸ்வரை.
0: சொல்லுங்க ஐயா.
3: நான் மகாபலிபுரம், கன்னியாகுமரி, கேரளாவில் கொல்லம் பீச்சு, கர்நாடகாவில் பெலூர் அளவேடு, எல்லா இடமுமே வந்து சூப்பரான பிளேஸ் பார்க்க வேண்டிய இடங்கள்.
0: எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருங்க?
3: போயிட்டு வந்திருக்கிறேன். 4 ஸ்டேட்டுக்குமே போயிருக்கேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரொம்ப டாப்பா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து குற்றாலமும் மகாபலிபுரம் இருக்கும், கன்னியாகுமரியும் கொல்லம் கேரளாவும் ஒரு மாதிரி இருக்கும். கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா இதுதான், அதாவது ஆர்ட், நம்ம மீனாட்சி கோயில விட டாப்பான கோயில்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாமே இங்க இருந்து போய் செஞ்சவங்க தான். திருவேணி சங்கம் ஒண்ணு இருக்கு ஆத்து மலையே, உள்ளே சிவகங்கைங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய இடங்கள்.
0: பார்க்க வேண்டிய இடங்கள். நீங்க பார்த்து ரசித்த இடம் எது?
3: நான் போனேன், நானே பாத்துருக்கேன்.
0: நீங்க பாத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு இடம், ஆஹா இது எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு ரசித்த இடம் எது?
3: மகாபலிபுரம். மகாபலிபுரம் டாப்.
0: நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. நிச்சயமா ஒவ்வொருத்தரும் ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் 11:21. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரேங்கிறது பேசுறீங்க?
4: மீனாட்சி தரிசனம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் எல்லாம்

0: பிளான் பண்ணி வந்தோம்.
1: பிளான் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
0: நாங்கள் ஒரு நாலு பேர் வந்துருக்கோம்.
1: நாலு பேர். ஸோ இப்போ நிகழ்ச்சி கேட்டுகிட்டே வந்திருக்கீங்களா? கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க.
0: இப்போ இப்போ எஃப்எம் ஆன் பண்ணாங்க. சென்னை எஃப்எம்ல கேட்பேன், நிறைய நிகழ்ச்சியில் பங்கு
1: பெறுவேன்.
0: அப்போ இதை ஆன் பண்ணி கேட்கும்போது டாபிக் போயிடுச்சு.
1: டாபிக் நமக்கேற்ற டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு. சரி, இப்போ என்னென்ன இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க? அது வரைக்கும் பார்த்ததில் நீங்கள் ரசித்த இடம் எது?
0: நான் அந்த இது போனேன் மேடம், இந்த திருப்பரங்குன்றம் போனோம். சூப்பராக இருக்கும் மேடம். மலையிலே
1: செதுக்கி இருக்காங்க குடைவரை கோவில் திருப்பரங்குன்றம். முதல் படை வீடு போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க.
0: அழகர் கோவில், அழகர் கோவில் அது போனோம்.
1: அழகர் கோவில் போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டு வந்துட்டீங்க?
0: போயிட்டு வந்தோம். இப்ப அடுத்து கஷ்டம் மட்டும் உட்காந்துருக்கோம். இப்ப இன்னைக்கு சாயங்காலமா நாங்க இது ராமேஸ்வரம்
1: ராமேஸ்வரம் கிளம்புறீங்க. ஓ சந்தோஷம் சந்தோஷம். உங்களோட சுற்றுலா பயணம் வந்து இனிமையா அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. தொடர்ந்து எல்லா ஊர்களையும் நீங்க சுற்றுலா பயணம் செய்யுங்க, சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. நேரம் 11:23. இன்னைக்கு வந்து கண்ணாடி மாளிகைகளை பார்த்தேன் ரசித்தேன். சமீபத்திய சுற்றுலா நினைவுகளை தான் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.

0: நேரம் 11:25. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை 30 மணி நேரம் தான், அதனால டக்குன்னு எவ்வளோ பேர் எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். சரி, வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் ஜெய்ஹிந்த் பக்கத்துல இருந்து சேது பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
1: நாங்க சமீபத்துல போனது வந்து திருச்சி பக்கத்துல அரியலூர் பக்கம் கங்கை கொண்ட சோழபுரம். ஆனா அது அருமையான கோயில், ஆனா அது தொழில்துறை கண்ட்ரோல்ல இருக்கு, ஒரு சுற்றுலா தலமா இருக்கு, ஆனா மிகவும் பார்க்கக்கூடிய இடங்கள்
0: அது. சிங்க முக அந்த கிணறுகள் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்குமே. வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நீண்ட நாளைக்கு பின்னாடி வர்றது குன்னூர் முருகர்.
0: சொல்லுங்க ஐயா.
2: இப்ப வந்து நான் பார்த்தேன், ரசித்தேன் அப்படின்னா ஒரு திருச்செந்தூர் கடல் அலைகள்,

0: அப்படியே அந்த கடல் அலைகள் எப்படி பெரிய அலைக்கு அப்புறமா ஒரு சின்ன அலை வருது, அது நம்ம காலை தொட்டு போகுது, அந்த மணல் எல்லாம் அது ரசிக்கக்கூடிய ஒரு இடம்.
1: ஏன்னா அது வந்து பொழுது வரும்னு தெரியாது, நம்ம சாப்பிட கூட மனசு தோணாது. அந்த அலைய அந்த மணல்ல உட்கார்ந்து பார்க்கும் போது, கிழக்காம திரும்பி பார்க்கும் போது அந்த அலைகளை பார்த்தா ஒரு சந்தோஷம்.
0: ஸோ அதை பார்த்து ரசிக்க டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி ரொம்ப அருமையா ரசிச்சிருக்கீங்க.
1: ஆமா மேடம்,
0: நன்றி நன்றிங்க ஐயா. ஸோ இதுவரை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பார்த்தேன் ரசித்தேன் சமீபத்திய சுற்றுலா நினைவலைகளை நிறைய அற்புதமாக சொன்னாங்க. என்னங்க எங்களுக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவீங்க, கவலையே படாதீங்க, நிச்சயமாக இந்த டாபிக் இன்னொரு நாள் நம்ம நிறைய பேசலாம். ஸோ பேசிய கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி நிறைவு பெறுகிறது கண்ணாடி மாளிகை.

0: இதுவரை செவன் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில். நேரம் 11:48.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: திரை இசை

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 11:54, திரையிசையில் இணைந்திருக்கின்றோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிதியே. நேரம் நண்பகல் 12 மணி. ஸ்நேகிதி நிகழ்ச்சியில ஸ்நேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பூரணி பேசுறேன்.
0: பூரணி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: மஞ்சு பாட்டு வரும். சொல்றேன்.
0: என்ன பாட்டு வரும்? பாடுவீங்களா?
1: மாமா உன் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சே செந்தில பாட்டா படிச்சு
0: வரும். ஏதோ வரும். பாட கேட்டுருவோமா?
1: கேட்டுருவோம்.
0: நன்றிமா, நன்றி உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: செந்த மொழி பாட்டா கட்டி வச்சேன்,
1: மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன்,
0: இளமானே உன் அழக செந்த மொழி பாட்டா கட்டி வச்சேன்.

0: செந்த விழி பாட்டா கட்டி வச்சேன்,
1: மாமா பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன்,
0: இடமானே உன் அழக செந்த விழி பாட்டா கட்டி வச்சேன்.

0: செந்தமிழில் பாட்டா கட்டி வச்சேன்.
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
2: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3. வாழ்த்துக்கள்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். உங்க பேர் எங்கம்மா பேசுறீங்க?
1: ஆட்சிக்குளத்திலிருந்து சுமதி பேசுறேங்க.
0: சுமதி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: சீர்வரிசையில இருந்து ரெண்டு லைன் பாடலாமா மேம்?
0: பாடுங்க, தாராளமா பாடுங்க.
1: கண்ணனை நினைக்காத காதலில் பிடிக்காத உண்ணும் போரும் உறங்கும் போரும் என்ன முழு கண்ணன் பாடி
0: கண்ணா அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு லைன் வரும். சரி, பாடல் கேட்டுடலாமா? நன்றி நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமி

0: பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 12:13. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
6: வணக்கம் செந்தூரளி, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம்.
5: சொல்லுங்க, உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க.
6: நன்றி
5: உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 12:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 ஸ்நேகிரியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கும் அடுத்த ஸ்நேகிரி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: பாடம் எல்லாம் அவளே. நான் வரைந்த ஓவியமே, நல்ல தமிழ் காவியமே, நான் திரித்த நீயதுதான், நீ திரித்த நான் அழுதேன். உன்னை போல ஒரு மனைவி உலகத்திலே பார்த்ததில்லை, என்னை போல ஒருவனல்லா எவருக்குமே வாய்ப்பதில்லை. இந்த பாடல் என் வீட்டுக்காருக்கு பிடித்த பாடல்,
0: எல்லாருக்காகவும் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். 12:19 இது ஸ்நேகிரியே.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 12:25 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: செந்தவாளி மேடத்துக்கு வணக்கம். தருவது மதுரை காஜாத்தூர்ல இருந்து பஞ்சவனம் பேசுறேன். மதிய வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: மதிய வணக்கம், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு படம் பேர் வந்து உறவை காத்த கிளி மேடம். அதுல வந்து இந்த மல்லிகை மனசு, மல்லிகைப்பூ சீசன் மேடம், அதனாலதான்.
0: ஓ, சீசனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு கேட்பீங்களா?
1: ஆமா மேடம், மல்லிகைப்பூ நல்லா மொக்க மொக்கப்பூவா வருது மேடம்.
0: ஓ சரி, கேட்டலாமா?
1: கேட்டலாம் மேடம். நன்றி.
0: நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: நேரம் 12:31 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம், வந்திருக்கோம். அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சகுந்தலா ஜெய்கிங்கிற மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: மேடம், சிகரம் படத்துல வண்ணம்

0: மணிக்குன்றே இடையிலாது அன்பு உணர்ச்சியன் ஊடகத்தை நின்று உருக தந்தருள் என் உடையானே தப்புவார் இமையோதல் பாடுவன நாள்வேதம் புறங்குவார் குழல் மொடல்வார் கூறு உடையால் ஒரு பாகம்
1: நன்றி அருமை அருமை. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் சிகரம் படத்திலிருந்து பாடல் நேரம் 12:32 இது சிநேகிரியே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை கேட்டு ரசித்தோம் சிநேகிதியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செண்பகவள்ளி, நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடனக் கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன்

0: எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென V3, டென V4 அப்படின்னு நாலு வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம், எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்க முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில எல்லாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸ்ல வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லையும் டோர்ஸ்லையும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்றதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்

0: அடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்பு உரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இது வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில் வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லையும் டோர்ஸ்லையும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
1: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23 வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 குழந்தை 9 போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளாா். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டு

0: உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும், 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலாக்கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
2: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேரம் 12:55.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம். மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமொருமணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசிக்க இருக்கிறோம் வசந்த கானங்கள். அந்த கால ஞாபகங்களை நினைவூட்டும் ஞாபக வேளையாக வலம்பெற காத்திருக்கிறது வசந்த கானங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு ஷின் பகவல்லி.

விஜயம் சௌந்தரராஜன் பேசுசிலா குரல்களில் பாடல் கேட்டோம் சந்திரோதயம் படத்திற்காக. நேரம் 1:06, காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடல் ராமன் தேடிய சீதை படத்திற்காக.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

சுமதி என் சுந்தரி படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பி சுஷிலாவின் குரலில் பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 1:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். இனி அடுத்த பாடல் எங்க மாமா படத்திற்காக.

மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக பாடல் கேட்டோம். நிறம் 1:24 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள்.

காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசந்த

நீ வண்ணம் செவந்தி ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னே நீ வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம் ஒன்று

எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். தெய்வமகன் படத்திற்காக நேரம் 1:28 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

சவுந்தரராஜன் பி சுஷிலா குரல்களில் நான் ஏன் பிறந்தேன் படத்திற்காக பாடல் கேட்டோம். நிறமொரு மணி 38 நிமிடம். காலத்தை வென்ற காவிய கானங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். அடுத்த பாடல் குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக.

நான் நன்றி சொல்வேன். உங்களுக்கு கேட்டு ரசித்த வசந்த கானங்கள் பாடல்கள் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நிறைவான பாடல் நிறை குடும்பத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காலத்தை வென்ற காவிய கானங்களாக வசந்த கானங்கள் கேட்டு ரசித்தோம். நிறைவு பெறுகிறது வசந்த கானங்கள். இனி அடுத்ததாக 1:45 மாநில செய்தி அறிக்கை. திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் ஆட்டத்திற்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டரையும் இன்று பிற்பகல் சந்தித்து பேசுகிறார். இந்திய ஐரோப்பிய நட்புறவை இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வம்சாவளியினர் பிரதமரின் பெயரை அழைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தே மாதரம் தேசிய பாடலும் இசைக்கப்பட்டது. நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், கதக், கொடிசி உள்ளிட்டவை மூலம் தமக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகன் போதைப் பொருளை இந்திய முகமைகள் கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கை சுட்டிக்காட்டி இதுவரை நடைபெற்றதில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் இது என்றும் கூறினார். ஆபரேஷன் ரேஜ் பில் என்ற சோதனை நடவடிக்கை மூலம் இவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற நம் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு பணிக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய பகுதிகளுக்கு கடத்த இருந்த இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டதோடு இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருளும் நம் நாட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் போதைப் பொருளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய நம் நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும் அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்ததால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய

0: பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத மதுபான விற்பனை கூடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் குறுந்தனக்கோட்டை மற்றும் கீழ உச்சாணி கிராம பகுதிகளில் தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் 25,25,000 ரூபாய் செலவில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க உத்தரவிட்டார். இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூடப்படும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை அரசு துறையில் வழங்கப்பட வேண்டும் என்று மாநில டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு குணசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நடைமுறை சிக்கல்களை டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தித்து வருவதாகவும் இப்பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு 200 யூனிட் இலவச வீட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 ஒருமுறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கடந்த மே 10 முதல் இந்த இலவச மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை தொடர்பான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் CBSE 12 வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு மாணாக்கர் வரும் 26 முதல் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என CBSE தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக விடைத்தாள்களில் நகல்களை பெற வரும் 19 முதல் 22 வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை கோடை சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தில் 4வது தினமாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 வரை லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேக கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே போல கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இந்த மிதமான மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் பசுமை திரும்பியதோடு மாயார் நீர்வீழ்ச்சியில் கணிசமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக நிலவிய வறட்சி நீங்கி பசுமை அதிகரித்துள்ளதால் வன விலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நேற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையில் புலிகள் முகாமிட்டிருந்ததை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பேரிஜம் ஏரி, மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தற்போது அப்பகுதியில் புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் வேளையில் இந்த தடையால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொடைக்கானலிருந்து

0: ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. கொடிப்பட்ட மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வான தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் வென் ஜிங் ஜியூவை 21-13, 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். புச்சாரஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாசிக் ரொமேனியா செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலி ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55.

0: duo will be up against either the Indonesian pair of Leo Rolly Carnanto and Daniel Martin, or the Chinese duo of He Ji Thing and Ren Xiang Yu. And in IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to hold bilateral talks with his Dutch counterpart Rob Jetten and call on King William Alexander and Queen Maxima today. Several important agreements expected to be signed, including in the fields of semiconductor chips, AI and bilateral trade. Army Chief General Upendra Dwivedi warns Pakistan against harboring terrorists and operating against India. West Bengal government orders re-verification of caste certificates issued since 2011. CBSE announces a two-stage re-evaluation process of answer sheets for Class 12 students. And in badminton, Indian duo Sathvik Sairaj and Chirag Shetty enter finals of Thailand Open after a thrilling victory over Malaysian pair in the semi-finals. And with that, we end the midday news.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 2:15.
4: ஆகாஷவாணி
5: குமரி பண்பலை 101 ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

சில நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்பு

குறிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல் நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது. நான் சிறுவயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் சோ வானொலிக்கு 90 வயதாகுது. சோ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன், எல்லாரோட லைஃப்லயுமே. சோ டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்கிற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேட்கிறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

எனக்கும் எங்க என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த

0: நாமக்கல்ல இருந்து. 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 5 வரை இருக்கும். ஸோ நாங்கெல்லாம் வீட்டில இருந்து ஒரு 12:00 கிளம்புவோம். ஸோ அந்த கிளம்புற டைம்லாம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம், ஸோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. ஸோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், ஸோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், ஸோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். ஸோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரெஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். ஸோ எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். ஸோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுலயும் எனக்கு குமரி எஃப்எம் 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். ஸோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும், லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஸோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமாற நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநேனார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வர் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளில என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மெம்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

பழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு

திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய். கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய். செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய். அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக. உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக. நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே. அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ. காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வணக்கம் நண்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாவது கவிதையரங்கம். கவிதையுடன் பாடல்களும் கேட்கலாம் கவிதையரங்கத்தில். நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. சுற்றிலும் பூக்களின் மனம், பூக்களுக்கு நடுவில் அவள் முகம் மலர்ந்தது. 2:31 பாடல் இதோ.

நேரம் 2:36. கேட்டு ரசிப்பது கவிதை அரங்கம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. என்னென்ன மாயங்களை செய்தாய், என்னென்ன மாயங்களை செய்தாய், மாயத்தால் மயங்கி பரிதவித்தது மனம். ஜெமினி திரைப்படத்திற்கான பாடல்.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 2:43. கவிதையுடன் பாடல்களும் கேட்டு ரசிக்கின்றோம் கவிதை அரங்கத்தில். இனம் புரியாத வலையில் சிக்கி தவிக்கிற மனம், தெரிந்தே விழுந்தது காதல் வலையில்.

இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது கவிதை அரங்கம். கவிதைகளுடன் பாடல்களும் இனிதே கேட்டு ரசிச்சீங்க கவிதை அரங்கத்து. இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே, விடைபெறுவது சுமையா. இன்னும் சில நொடிகளில் 2055 வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தின் சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், புதுச்சேரி 10 கண்ணு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, காக்காச்சி, தொண்டாமுத்தூர், கடலூர் அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைஞாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர், புவனகிரி, அரியலூர் கேம்ப், கோடியக்கரை, வீரபாண்டி, வேளாங்கண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, வீரகுவூர், பெரியாறு, சேத்தியாத்தோப்பு, முண்டியம்பாக்கம், குடித்தாங்கி, வேதாரண்யம், வானமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், வடக்குத்து, உளுந்தூர்பேட்டை, கருப்பாநதி அணை, திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, பிளவக்கல், பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பெட், திருக்கனூர், ஸ்ரீமுஷ்ணம், மூலக்கரைப்பட்டி, ஒட்டப்பிடாரம், நடுபட்டம், நெய்வேலி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் பல இடங்களில் 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இதே வானிலை நிலவியது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 35.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில்

0: சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் வாயிலாக ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக்கா அரசு நிறைவேற்ற வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:03.
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சர் கடை தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகவல்லி.

சித்ராவின் குரலில் காத்திருக்க நிறமல்லை படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 3:09. மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

சித்ராவின் குரலில் தீர்த்தக்கரையை நிலைப்படுத்தற்காக பாடல் கேட்டோம். நேரம் 3:19. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் என் உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திற்காக.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

எங்க தம்பி படத்திற்காக பாடல் கேட்டோம். 3:34 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனமயக்கும் பாடல்களின் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு.

0: பாட்டு வாத்தியார் படத்திற்காக பாடல் கேட்டும் நேரம் 3:40. மென்மையான பாடல்கள் கேட்டு மனமயக்கும் சங்கமமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. நீ அடுத்த பாடல் ராஜா திராஜா படத்திற்காக.
1: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

காற்றலைகளில் இனிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

அஞ்சலி படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 3:55. இது ஒரு இயற்கை சம்பந்தப்பட்ட இனிமையான பாடல்கள். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஷின்பகொல்லி. நிறைவான பாடலாக உள்ளவன் படத்திற்கான பாடல்.

0: தொடர்வது செய்திச்சிருக்கும் சென்னையஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் May 15 to 18 வரை. ₹3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேரம் 4:43. வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நாம இப்போ எதுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அட்டக்களம் விளையாட தான். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சொல்றது யார் யாரு அப்படின்னு சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
3: நான் சுபத்ரா.
1: மற்றும் சுமையா. இன்னைக்கு நம்ம நேர்களோட தான் விளையாட போறோம் இல்லையா?
3: கண்டிப்பா. நேர்கள் வந்து காத்துட்டே இருப்பாங்க, இன்னைக்கு என்ன கேமோட வந்திருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருப்பாங்க இந்த மாலை நேரத்துல உற்சாகமா விளையாடுறதுக்காக. அதுக்கு முன்னாடி என்ன கேம் விளையாட போறோம், அதோட தலைப்பு என்ன எல்லாம் சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாமே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிஜிஎம் வந்து பிளே பண்ணுவோம். அந்த பிஜிஎம் வந்து
3: பாட்டு பாடணுமா?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, படம் பேர் மட்டும் சொன்னா போதும். அது எந்த படத்தினுடைய பாடல் அப்படின்னு சொன்னா போதும்.
3: எந்த படம், அந்த படம் பேரை மட்டும் சொன்னா போதும் இல்லையா?
1: ரொம்ப எளிமையான விளையாட்டு தான். நேயர்கள் பங்கேற்க அழைக்கலாம். 25-30-170 அறிமுக நேயர்களும்,
3: 25-30-171 மற்ற எல்லா நேயர்களும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு
1: உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு அட்டக்கலம். இணையும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம்.
4: ராமச்சந்திரன் பேசுறேன்.
3: சொல்லுங்க.
4: போட்டுலாமா?

0: மாலை வேலைக்கு ஏத்த மாதிரி பாட்டலோ.
1: ரொம்ப எளிமையான பாடல் தான், ஈஸியா கண்டுபிடிச்சாங்க படம் பேர். இப்ப
0: என்ன
1: படம் பாட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, அது கேம் இல்ல.
0: ஆமா, அது என்ன படம்?
1: என்ன படம்
0: என்ன கொடுமை சரவணா இது. சரி, இன்னும் ஒரு முறை.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ராமச்சந்திரன் ஐயா யோசிச்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன்,
2: சொல்லுங்க.
1: பாட்டு நாங்க கேட்கலையே, பாட்டு தான் சூப்பரா பாடிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனாலதான் ட்விஸ்ட் படம் பேரை சொல்லணும் அப்படின்ட்டு. சரிங்களா?
0: சரி, முதல் நேரம் வந்தீங்க, நல்லாவே முயற்சி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. நேரம் 4:06:10 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம் தான் விளையாண்டுகிட்டே இருக்கும்.
1: தொடர்ந்து அடுத்த நேயர்.
0: வணக்கம்.
1: என்னங்கய்யா உங்க பேரை ஒரு முறை சொல்லுங்க.
0: அன்சர். சரிங்க, விளையாடலாமா?
3: போடுங்க, பாட்டு போடுங்க.
1: தயாரா இருக்காரு ஐயா, ரெடியா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உங்களுக்காக அருமையான பழைய பாடல், சூப்பரா கண்டுபிடிச்சிருவாங்க ஐயா.
2: தேவி மகாதேவன் மியூசிக்,
1: ஆயிரத்தில் ஒருவனா?
2: அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்க, இசையமைப்பாளர் எல்லாமே சொல்லி சொல்லிட்டீங்க, சூப்பரா இல்ல?
0: ரொம்ப நன்றி.
1: நான் கூட அதிர்ச்சியா கேட்கவும் கொஞ்சம் குழம்பிடுவீங்களோன்னு நினைச்சேன், ஆனாலும் சரியா கண்டுபிடிச்சிங்க இல்லையா?
2: நன்றி நன்றி
0: நன்றிங்க.
1: தந்தமைக்கு
0: நேரம் 4:07. பாடல் கேட்டுட்டு இணையலாம் நேர்களே.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
4: நேயர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை ரூபாய் 499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 200 மட்டும் செலுத்தி 200 லிட்டர் பிரிட்ஜை எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்துச் செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
5: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 4:15. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ரமி.

0: ஈஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் அட்டக்களம்.
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, பிஜிஎம் போட்டு படம் பேரை கண்டுபிடிக்கணும். நம்ம நேயர்கள் பாட்டுனா சூப்பராக பாடிடுவீங்க, அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து படம் பேரை தான் சொல்ல போகிறீங்க, சரிங்களா?
0: அடுத்ததான் இணைப்பில் இணையம் காத்து கொண்டிருக்கும் நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சொல்கிறது யாருமா? அருணா சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா? உங்களுக்கான பிஜிஎம் கேட்டுடலாமா? தயாராக இருக்காங்க.
0: யார்ட்டையோ கேக்குற மாதிரி கேக்குது.
1: சிவாஜி பாட்டா நல்லா கேட்டுட்டீங்களா?
0: இல்ல பிஜிஎம் கேளுங்க.

0: இதை கேட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சீக்கிரம்.
1: ஜமாயாசன் சார் பாடம்.
0: சரி,
1: கலர் சிவப்பு.
2: வறுமையில் கலர் சிவப்பு.
0: சூப்பரா.
2: இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை.
0: இணையும்
2: அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: உற்சாகமான வணக்கமா இருக்கே. அதே மாதிரி உற்சாகமா விளையாட காத்துட்டே இருக்கீங்களா?
2: மாலை வணக்கம்.
0: வணக்கம்யா.
2: விளையாடலாமா உங்களுக்காக? இதோ

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? எடுத்தனே நான் ஒன்.
1: சரி, பாட்டாவது கரெக்டா பாடுவீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. விளையாடலாம் போல. சரி,
0: வார்த்தை தப்பு
1: தப்பு. படம் பேர் சொல்லுங்கயா.
0: பாட்டு தப்பு சொல்லல, படம் பேரு தான் இப்ப விளையாட்டு. படம் பேர் சொல்லுங்க.
1: பாட்டு கரெக்டா பாடிட்டீங்க, படம் பேர் சொல்லிருங்க. இருக்கும் இருக்கும், சீக்கிரம். அருமையா சொல்லிட்டீங்களே, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்கயா. வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நேரம் 4:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோ வழங்கும் அட்டக்களம்.

0: நேரம் 4:23 வசந்த் அண்ட் கோ வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம்.
1: நேரம் 4:23 நேர்கள் அடுத்து பேச யார் காத்துச்சுக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார், எங்கிருந்துமா பேசுறீங்க?
2: ராமேஸ்வரம் பண்பலை மற்றும் மதுரை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுமதி.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. விளையாட தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டு இருக்கோம்?
0: உங்களுக்காக ஒரு பிஜிஎம் போடுவோம், சரிங்களா?
2: படம்
0: பேரு நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: படம் பேரு? சரி, ஓகே, ஓகே மேடம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இது வந்து மோகன், மோகன் பாட்டா மேடம்?
0: இல்லையே.
2: இல்லையே. சத்யராஜ் நடித்த திரைப்படம். உங்களுக்காக க்ளூ வேற கொடுத்தா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: சத்யராஜ் நடித்த திரைப்படமா? நடிகனா மேடம்?

0: இல்லம்மா, அழகா முயற்சி பண்ணீங்க,
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
0: வந்தமைக்கு நன்றி.
1: இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்
2: மேடம். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நலமா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: நலமா இருக்கோம். நலமா இருக்கோம். நிலையத்தில் அனைவரும் நலம். உங்க பெயர்?
2: அஞ்சி மலைய பொலிவிட்டு ராஜபார்வையை பார்த்து கொண்டிருக்கும்
1: அனைவருக்கும்
0: வணக்கம்.
1: பாத்தீங்களா, மாட்டீங்களா?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மண்டியாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் சிறந்த வணக்கங்கள் மேடம்.
1: வணக்கம். வணக்கம். சரி, இப்ப உங்களுக்குரிய பிஜிஎம் கொடுத்துடலாமா?
2: கொடுக்கலாம் மேடம்.
1: இசை கீற்று இதோ.

0: வாழ்த்துக்கள்.
1: நேரம் 4:26. வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் கேட்டுச்சுக்கீங்க.

0: நேரமாலை 4:30. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சம்மர் சேல் ஆஃபர்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்துச் செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: நேரம் 4:31:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக்கலம். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.
0: புதுசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக எண்களை ஒரு முறை சொல்லிடலாம். 25:30, 170 அறிமுக நேயர்களும் 25:30, 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு இப்போ இணைப்பில் இணையும் நேயர்.
3: வணக்கம் சகோதரிகள் இருவருக்கும்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: உங்களுக்கான பிஜிஎம்

0: மாதிரி நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? அறிமுக நேர்களும் 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யாருங்கய்யா?
2: மணிமாறன் பேசுறேன்.
0: எங்க இருந்து?
2: சரிங்க.
0: தயாரா தான் வந்திருக்காங்க இல்லையா? உங்களுக்கான பிஜிஎம் கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இன்னொரு
0: சான்ஸ் இந்த பாட்டு தான் குடுப்போம்.
1: இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு கிடையாது.
2: மறுபடியும் பிஜிஎம் கேக்குறீங்களா?
1: இல்ல இல்ல பாடம் அதான் பேர் வச்சாலும் பாட்டு கண்டுபிடிச்சாச்சு.
2: சரி சரி.
0: தொண்டைக்குள்ள நிக்கிது, வெளிய வர மாட்டீது.
1: ஆமா மேடம், நீங்க சொல்லிருக்க மேடம் எனக்காண்டி.
2: நாங்களே சொல்லிடவா?
0: சரி, எப்படி எல்லாம் லாக் பண்றீங்க?
2: அழகா முயற்சி.
0: மூணு பேர் இருக்கும். எப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு
2: பேருங்க, உங்களுக்காக க்ளூ இது.
0: பல கேரக்டர்ஸ்ல நடிச்சிருப்பாங்க. போங்க, க்ளூ கொடுத்துமே நீங்க சொல்ல
2: மாட்டீங்க. பாட்டெல்லாம் பாடி காமிச்சீங்க,
0: ரொம்ப நன்றிங்க. மைக்கேல் மதன காமராஜர், படம் பெயர். நேரம் 4:34. இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம். 25:30 அறிமுக நேர்களும், 25:30 அனைத்து நேர்களும், 0-4-5

0: இரண்டு என்று மதுரை முன்னிணைப்பு தொட்டு அழைக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சொல்றது யாருமா? சுமதி. என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்மா?
1: விஜயம் சொல்லுங்க.
0: ஒருங்கிணைப்பை பொறுத்தது.
2: போடுவாங்க சரிங்களா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்னது
2: என்னமா, இன்னொரு முறை சொல்லுங்க. சூப்பரா, சரியா கண்டுபிடிச்சிங்க, அருமையா. ஒரே ஒரு முறை தான் பிளே பண்ணோம், இருந்தாலும் கண்டுபிடிச்சிங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அட்டக்கலம்.

0: நேரம் 4:41 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அட்டக்கலம் தான் கேட்டுட்டு இருக்கோம். சும்மா வைபா பாட்டெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இல்லையா?
1: கண்டிப்பா சூப்பரா போயிட்டு இருக்கு. நேயர்களும் அதே மாதிரி ஆர்வத்தோட உற்சாகத்தோட காத்துட்டே இருக்காங்க. இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
2: ஹலோ,
0: வருக வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: குழல் இணைது, யாழ் இணைது, தமிழ் இணைது. மற்றும் ராமேஸ்வரம் பண்பள்ளிக்கும் இரு சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சிரிக்கிறாங்க, என்ன குடுக்க போறாங்கன்னு தெரியல, கேப்போம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நீங்க கேட்ட மாதிரியே கொடுத்தாச்சு.
2: மக்கள் திலகம் ஐயா அண்ட் அபினேஷ் சரஸ்வதி கண்ணெடுத்து பைங்கிலி நடித்த திரைப்படம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக.
1: ஐயா ஐயா இருங்க, சொல்றத கேளுங்க ஐயா, கொஞ்சம்
0: சுபத்ரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க.
1: சூப்பரா பாடுறீங்க.
2: பழைய பாடல் போடுறதுக்கு நன்றி சார்.
1: நன்றி இருங்க, நீங்களே முடிச்சிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கீங்களே.
2: சொல்லுங்க சார்.
1: படம் பேர்ல சொல்லணும்.
2: கலங்கரை விளக்கம்.
1: ஆஹா, அருமையா, தப்பா சொன்னீங்களே. பாட்டு சூப்பரா பாடிட்டீங்க. சரி, படம் பேரு?
2: உலகம் பிறந்தது எனக்காக.
1: மறுபடியும் முதல்ல இருந்தா?
2: பாசம்.
0: அருமை. நாங்க வந்து பாடி பாடியே நாங்க படப்பேரு கடந்துச்சோம்.
1: அந்த மாதிரிதான்ல.
0: ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன்ல இருந்து ஜாகீர் ஹுசேன் மேடம்.
0: சரிங்க சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: விளையாடலாமா?
3: கேட்கலாம். ஒரு பழைய பாடலா போடுங்க.
1: உங்களுக்கு பழைய பாடல்
0: மறுபடியும் முதல் இருந்தா?

0: கண்டுபிடிச்சீங்க. ஒரே ஒரு தடவை போட்டாலே அழகா கண்டுபிடிச்சீங்க இல்லையா?
1: பாடல் வந்து முதல் வரி தான் ஞாபகத்துக்கு வருதுல.
0: இல்ல படம் பேர் கண்டுபிடிச்சாலே போதும், நீங்க ஜெயிச்சிட்டீங்க.
2: மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 105.9 MHz இல் பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் 4:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க அட்டக்களம். இப்போ இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் நிகழ்ச்சியில.
6: வணக்கம், இவருக்கு மாலை வணக்கம். காரைக்குடி சாமிநாதன்.
7: வணக்கம் ஐயா. வணக்கம். விளையாட்டு கேட்டுச்சிருக்கீங்களா?
6: கேட்டுட்டுமா.
7: சரி, உங்களுக்காக இதோ இசை கீற்று.

0: வாக்கியமா? அது ஒண்ணுமே புரியலையே.
1: புரியலையே, அது புது பாடல் தான்.
0: இது வேற கொடுங்களே. இது
2: எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பு தான்.
1: நேயர்கள் காத்துட்டே இருக்காங்க இல்லையா?
2: நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும்
1: சந்திரசேகர் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
2: சரிங்க சரிங்க, சந்தோஷம் உங்களுக்காக. இதோ

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேம் இது மழை காற்று வந்து தமிழ் பாடுதே.
0: சரி, படம் பெயர்
2: சரியா பாடல கண்டுபிடிச்சிட்டீங்க. படம் பேரு?
1: படம் பேர் கர்ணன்.
0: இல்லையே
2: இல்லையே, அதுக்கு கொஞ்சம் பின்னாடி வாங்க.
1: மேம் படத்துக்கு க்ளூ கொடுக்கறீங்களா?
2: அர்ஜுன் படம் தான் அது. ஓகே,
1: அதுதான் அர்ஜுன் படம் தெரியும். ஆனா டக்குன்னு படம் பேர் வரல, அதுக்கு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களா மேம்?
2: கட்டாயம்
0: வந்து வீடுகள்ல இருக்கும் சிறப்பு மிக்க ஒரு புத்தகம் கூட சொல்லலாம்.
2: உங்களுக்காக க்ளூலாம் கண்டுபிடிச்சு குடுக்கறாங்க. ரிக்கி அஜூர் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு க்ளூ எவ்வளோ டெப்தா போக வேண்டியதா இருக்கு?
0: இல்ல,
2: சரி, அழகா முயற்சி பண்ணீங்கயா,
0: ரொம்ப நன்றி. இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: மதுரை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் இருவருக்கும் உற்சாகமான மீண்டும் ஒரு மாலை நேர வணக்கங்கள் சகோதரிகளே.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மீண்டும் நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஆட்டக்களம் நிகழ்ச்சியில்.
2: உங்களுக்காக
0: பாடல் இதோ.

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கூட்டத்திலே கோயில் போறா,
2: இது என்ன படம்?
1: இதய
0: கோயிலம்மா. சூப்பரா,
2: ரொம்ப சந்தோஷங்கய்யா. இணைப்பில் இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம். நேரம் 4:53:38 கேட்டுக்கொண்டு இருப்பது அட்டக்கலம். வருக வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க.
1: இனிய மாலை வணக்கம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி கே எஸ் குமரன் பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க
2: அனைவரும்?
0: நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரி, மகிழ்ச்சி. நிகழ்ச்சிகள் போயிடலாமா?
1: போவோம் மேடம்.
0: பிஜிஎம் கொடுத்துடலாமா?
1: கொடுங்க கொடுங்க மேடம்.

0: இணையும்
1: நிறைவான நேர் யார் எங்க தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
0: வணக்கம் யா, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
2: அம்மா வணக்கம், ராமேஸ்வரம் இருந்து நாமணி பேசுறேம்மா.
1: சரிங்க சரிங்க ஐயா,
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்களா? ஆமாமா கேட்டுட்டே இருக்கேம்மா. இத்தனை நேரம் ஃபோன் பண்ணி நீங்க வந்து எடுக்கவே இல்ல.
1: அப்படி இல்லங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி வாய்ப்புகள் வந்து
0: பண்ணுவாங்க இல்லையா?
2: சரிமா சரிமா, நீதமா நீதமா லைனே கிடைச்சிருக்கு.
0: இன்னைக்கு நிறைவான நேயரா வந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கீங்க, சூப்பர். சரி, உங்களுக்கான பீஜியம் கொடுத்துடலாமா?
2: கொடுங்கம்மா.
1: படம் பெயர் தான் சொல்ல வேண்டும்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: இந்த பாட்டு என்ன படம்?
2: நன்றி.
0: வேதம் திரைப்பட பாடல் தான் இது. நேரம் 4:55.

0: நெய்யும் நேர் வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: வணக்கம். ராமேஸ்வரம் பண்பலை 100.9. என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கிருந்து பேசுறேன்.
0: ரொம்ப சந்தோஷங்கய்யா.
2: சொல்லுங்க,
0: உங்களுக்காக இசை கேட்டலாமா?
1: அதுக்கு மேல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இன்னைக்கு நைட்டு 9:30 வந்து ஒரு பயங்கரமான தொடருக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம்.
0: கட்டாயம் கட்டாயம், எல்லாருமே அதுக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கிறோம். சக்கர வியூகம்
1: முகநூல்ல வந்து பயங்கரமான ஒவ்வொரு நிமிஷம் வந்து
0: கட்டாயம் கேளுங்கய்யா. ரொம்ப சந்தோஷம்.
2: என்ன
0: கருத்துக்களை வந்து கடிதங்கள் மூலமா எங்களுக்கு எழுதி அனுப்புங்கய்யா. நன்றிங்கய்யா.
2: காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்புங்க. சரிங்களா?
0: சரியா. உங்களுக்காக ஒரு இசைக்கீற்று இதோ.
2: நிறைவான நேரா வந்து சூப்பரா கண்டுபிடிச்சீங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: இதுவரைக்கும் நீங்க கேட்டு ரசித்தது அட்டக்களம். இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது இல்லையா? ரொம்ப நேர்கள் வந்து சுவாரஸ்யமா விளையாண்டாங்க. சிலருக்கு தான் சில விஷயங்கள் தெரியல.
2: சூப்பரா ஆனா பாடுனாங்க. படம் பேர் சொல்லலைனாலும் பாட்டு கண்டுபிடிச்சு பாடுனாங்க. அந்த மாதிரி ரொம்பவே அருமையா போச்சு நிகழ்ச்சி.
0: ஆமா, ரொம்பவே சந்தோஷம். பங்கு பெற்ற நேர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும்
2: அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி
0: மற்றும் சுமையா. நன்றி நேயர்களே. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு செண்பகவல்லி மற்றும் தொழில்நுட்ப உதவி
2: என் எஸ் நாகராஜன் அவர்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில்

முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தன்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், மகளிர் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிமவளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:03. இனிய மாலை வணக்கம் நேர்களே. அழகான இந்த மாலை வேளையில் மனதை வருடும் இனிய தென்றலாக நேயர்கள் கேட்கவிருப்பது மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

சொந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம்.

காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:08. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய தென்றலாக காற்று அலைகளில் இசைத்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 5:13 மனதை வருடும் இனிய தென்றலாய் இதமாய் வருடிக்கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரமாலை 5:25 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல டிக் டிக் டிக் திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மாலை தென்றலில் மிதக்க வரும் அடுத்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதயங்களை இதமாய் வருடும் தென்றலாய் மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் விடியும் வரை காத்திரு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தேநீர் குவளையோடு தென்றல் வீசும் மாலை வேளையில் வானொலி கேட்கும் மலாதியான தருணத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் இது நம்ம ஆளு திரைப்படத்திலிருந்து.
1: இதுதான் காதலா?

0: எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களின் செவி நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டுட்டே இருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

மாலித்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 5:55 கேட்கவிருக்கும் நிறம் மாறாத பூக்கள் திரைப்பட பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது மாலை தென்றல். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். சர்வதேச அருங்காட்சியக தினம் 2026 மற்றும் அருள்மிகு மீனாட்சி அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவியருக்கான படிப்படை பயிற்சி தொடக்க விழா மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் IGSR அரங்கம்.

0: தமிழகத்தில் வரும் திங்கட்கிழமை 18/5/2026 அன்று முற்பகல் 11 மணிக்கு நடைபெற உள்ளது.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இதுவரை கேட்டது சேவை செய்திகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is scheduled to hold bilateral talks with Dutch Prime Minister Rob Jetten. He called on King Willem Alexander and Queen Maxima in The Hague this afternoon. The visit carries significance beyond bilateral ties and is expected to shape broader India-EU relations following the recently concluded India-Europe Free Trade Agreement. Addressing a community event, Prime Minister Modi said the warmth and enthusiasm of the gathering made him feel he is attending a festival in India. He described The Hague as a living symbol of India-Netherlands friendship and noted that Dutch leaders consistently praise the contribution of the Indian diaspora.
3: Netherlands ke samaj aur yahan ki economy mein jo contribute kar rahe hain us par har bharatvasi ko garv hai. Main aaj

நேரம் 6:14. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் விளக்கேற்றும் வேளை.

0: இதுவரை நீங்க கேட்டது விளக்கேற்றும் வேலை. இனிதே நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேலை.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
0: மதுரை எஃப்எம்

0: ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். ஆறு 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல் 6:45 அந்திப்பூக்கள். இரவு 7 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை. 8:30 பட்டாம்பூச்சிகளில் மதுரை மாவட்டம் புனித லூயுகா மரியுன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சல். 9:15 திரை இசை. 9:30 நாடகம். சக்கரவியூகம் 2 முதல் பகுதி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். இரவு 10 பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியை வழங்குகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். தொடர்ந்து நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இதுவரை கேட்டது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2. எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
6: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: நேரம் 6:59:52 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள

0: பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கு மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரளா மாநிலத்தில் மே 26 வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள்

0: மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மே 17 முதல் மே 19 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18 தேதி 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 6:40.
6: வானொலிக்கு 90. வானில் பிறந்து வையத்தை கலக்கி கோடிக்கணக்கான குரலில் ஒலிக்கும் இசையின் மலையில் நனையாதவர் இல்லை. இன்றைய நம் வாழ்வில் இணையாதவர் இல்லை. இசை, செய்தி, நாடகம், விளையாட்டு எல்லாம் தந்து எங்கள் வாழ்வை இன்பமாய் மாற்றிய வானொலி நமது வீட்டின் உறவான நண்பன், நம் நெஞ்சங்களின் ஓசை நீயே. 90ஆம் ஆண்டு அகவை தினம் காணும் நம் வானொலி சீரும் சிறப்புமாய் ஒலிக்கட்டும் என்று.

0: வணக்கம் அன்பர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் இசைக்கும் முதல் பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து. நேரம் 6:41.
1: Yo mama, you know how me nerky say the dance floor, baby.

நேரம் 6:46 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். இசைக்கும் அடுத்த திரைப்பட பாடல் ஐ.

0: 20:30
1: சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2 எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் 6:52 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் FM 100.9 MHz. படிக்காதவன் திரைப்படத்திற்கான பாடல் இது காட்சாலைகளில்.

மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு

0: நேரம் 6:57 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்புக்கள்.
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
5: மதுரை எஃப்எம் லிசனர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

நேரம் 6:59. அந்திப்புக்கள் இசைக்கும் அடுத்த பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து.

நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்புக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல அந்திப்புக்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இசைக்கும் நிறைவான பாடலுடன் இனிதே நிறைவு பெறுகிறது அந்திப்புக்கள்.

0: யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:09. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெறுகிறது. விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்வது 7:10 மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்
4: நேரம் 7:10. ஆகாஷவாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா.
5: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடந்த மார்ச் 15 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவுற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை

0: மாவட்ட ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் வட்டம் மேல் அச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய இரண்டு ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும், மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும், தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதியுதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள், பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 நாள் வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம். அனுராதா. நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும், பெருமளவிலான மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய

0: பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தி துறை புதுப்பொழிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கேக், காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டு பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975 நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016 முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின் போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனா். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை பெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள்

0: தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம்பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
1: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோசர் டிவைஸ் மூலமாக இருதயத்தில் உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில் அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்போ நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்கிறதுக்கு வெளியிலன்னா 2-3 லேக்ஸ் ஆகும்.
0: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
2: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற போது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும், அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸ் தான் அவங்களுக்கு தெரியாது. டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஈஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஈஸ் அல்தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜேஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார் கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஈஸ் அல்தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நல்ல ஹிட்டான சாங்ஸோட கலெக்ஷனா நாம கேட்டு ரசிக்க போறோம் பாட்டு. இது ஹிட் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 7:31 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் விடுதலை 2 திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நல்ல ஹிட்டான சாங்ஸோட கலெக்ஷனா நாம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தில இருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்.

நேரம் 7:44 நிமிடத்துல கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. � மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு இணைந்து இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆதித்யவர்மா திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நிறைவு பெற்றது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி கேட்டு ரசித்தா. துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே. தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவித்துள்ளன.

அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் சிட்டிகளே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இனிதே ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் பேச அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். பேச காத்துக்கொண்டிருக்கும் சுட்டி, வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பெயர்? நீங்க பேசுறது சரியா கேக்கல. உங்க பெயர்? எங்க இருந்து பேசுறீங்க? சரி, அப்படியா? எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? முதல் வகுப்பு. சரி, என்ன பாட்டு கேட்கலாம்? தளபதி பாட்டா? அது என்ன படம்?

0: என்னப்பா?
1: ஜனநாயகன்
0: அந்த படம் இல்லையே, அது
1: தளபதி.
0: ஆஹா, சரி, எங்களுக்காக ஏதாவது நீங்க சொல்லணும். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னமா? ம், சொல்லுங்க, கேப்போம். அவ்வளவுதானா? அருமை. யார் உங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க? அருமை, அருமை, அருமை. சரி, பாடல் கேட்கலாமா? சாப்பிட்டீங்களா? இப்போ என்ன சொல்ல போறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? அவ்வளவுதானா? அருமை, அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன பாராட்டு. சரி, நீங்க கேட்ட பாடல் கேட்கலாமா? பேசியதற்கு நன்றி. பாடல்

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 8:13:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். சுட்டி குழந்தைகள் பேச அழைக்கலாம். 25:30 அறிமுக குழந்தைகளும், 25:30 அனைத்து குழந்தைகளும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் பங்கேற்க காக்கும் குழந்தைகள் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராமேஸ்வரத்திலிருந்து. நீங்க பேசுறது கேட்கலையே. கேக்குதா? இனிப்புல தான் இருக்கீங்க. கேக்குதா?
2: கேக்குது மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமேஸ்வரத்துல இருந்து லூர்தி இன்ஃபன்ட் பேசுறேன்.
1: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஓட் படத்துல இருந்து மட்ட சாங்.
1: அப்படியா, அந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா? சரி, கொடுத்துடலாம். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஃபோர்த் முடிச்சு ஃபிஃப்த் போறேன்.
1: ஃபிஃப்த் போறீங்க. எப்ப ஸ்கூல் ஓபன் ஆகுது?
2: ஜூன் 1.
1: ரெடியா இருக்கீங்களா? எப்படி போனது இந்த விடுமுறை? எப்படி போனது? ஜாலியா போச்சா? ஏதாவது ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன், புதுசா ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அப்படின்னா எந்த விஷயம்
2: கத்துக்கிட்டீங்க?
1: நீதிநெறி விளக்கம் கத்துக்கிட்டீங்க. கதை கேட்க கத்துக்கிட்டீங்களா? விளையாட்டு, வேற சின்ன சின்ன விஷயங்கள், வீட்டை அலங்கரிக்கிறது, அந்த மாதிரி எதுவும் கத்துக்கலையா? கத்துக்கிட்டேன். சரி, இன்னும் தொடர்ந்து கத்துக்கோங்க, சரிங்களா? பாடல் கேட்கலாமா? பேசியதற்கு நன்றி. இதோ பாடல்.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 8:21. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. பட்டாமுச்சிகள் கேட்டுட்டே இருக்கீங்க. சிட்டி குழந்தைகளுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு சிட்டி பேச காத்துட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக, வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் சித்தார்த் பேசுறேன்.
2: சித்தார்த், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கோச்சடையில இருந்து பேசுறேன்.
2: எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: நான் 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சு 4th ஸ்டாண்டர்ட் போறேன்.
2: மாடி, பெரிய படிப்புக்கு போறீங்களே. சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு யூத் படத்துல இருந்து வா ஏ வெள்ளை நிலவே அந்த பாட்டு.
2: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா? அப்படியா? சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன நீங்க ஷேர் பண்ண போறீங்க?
3: நான் ஒரு பாட்டு பாடுறேன்.
2: பாடுங்க, கேட்போம்.
3: செந்தமிழ் நாடு, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே உங்கள் தந்தையர் நாடற்ற பேச்சினிலே ஒரு சக்தி தீர

0: காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருமை நதி மேவிய ஆறு பலவோட தீது மேனிய செழித்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் ரோர்மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு சுப்பிரமணிய பாரதியார்.
1: அடடடடடா, அருமை அருமை அருமை, உங்களுக்காக இதோ. சரி சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: தங்கச்சி கிட்ட குடுக்குறேன்.
1: அப்படியா, சரி கொடுங்க.
0: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: ரெண்டா.
1: நீங்க எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
0: நான் ரெண்டு முடிச்சு மூணு போறேன்.
1: மூணாம் வகுப்பு போறீங்க. உங்களுக்கு கோடை விடுமுறை எப்படி இருந்தது?
0: நல்லா இருந்துச்சு.
1: நல்லா இருந்துச்சா? இருக்கிறீங்களா?
0: பேசுறேன்.
1: பேசுங்க, என்ன பேச போறீங்க எங்கள்கிட்ட?
0: நான் உங்களுக்காக ஒன்னு சொல்றேன்.
1: சொல்லுங்க, கேப்போம்.
0: நெகிழி பையை தவி மஞ்சள் பையை எடுத்து முடிந்தால் நடந்துட்டு ஒன் குப்பை ஒன் பொறுப்பென்று ஊனார் மிதிவண்டியின் பயணம் செய். துப்புரவு தொழிலாளரும் நின்று ஊனார் மக்கும் குப்பையை உரமாக்கு மக்காத குப்பையை மறுசூழ்ச்சி செய். நன்றி.
1: அடடடடடா, இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
0: டீச்சர்.
1: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, நெகிழிப்பைன்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? என்னது? பிளாஸ்டிக் பை. சமத்து, நல்லா சொன்னீங்க. எல்லாருக்கும் தேவையான விஷயத்த சொன்னீங்க, சரியா? நீங்களும் அதை கடைபிடிக்கணும், சரிங்களா? சரி, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம்.
1: பேசியதற்கு நன்றி, இருவருக்குமே நன்றி. பாடல் இதோ.

நேரம் 8:27. இது வரைக்கும் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில சிட்டி குழந்தைகள் ரொம்ப அழகா பங்கேற்றுக்கிட்டாங்க. பேசிய மற்றும் பேச முயற்சி செய்து கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் புனித லூயுக்கா மரியன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ரைம்ஸ் பாட வந்திருக்காங்க மாணவி ஹென்சி.
4: My name is Hensi. I'm studying LKG. Now I'm going to Tallaram.

0: That's all. Thank you.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா ரைம் சொல்ல வந்திருக்கிறது மாணவி கீர்த்தி ஸ்ரீ.
2: My name is Kirti Sri. I am studying in UKG. My school name is St. Mary of Leka Matriculation High Secondary School. I am tell about put your finger on your cheek, put it on your nose, turn your fingers round and round, point them to your toes, make them clap a little dance, make them clap a hill, bidden the clap for being good, put it on your steel, Humpty Dumpty shot on your wall, Humpty Dumpty have your great fall, all the kings are horse, all the kingsmen, you all the bunty, where a trainer, Humpty Dumpty, Humpty Dumpty, Humpty Dumpty, Humpty Dumpty, Humpty Dumpty shot on your wall, Humpty Dumpty have your great fall. Thank you.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவி தமிழினி.

0: கியூப்.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா வாழை பற்றிய ஒரு தமிழ் பாடல் பாட வந்திருக்கிறது மாணவர் நவ்தேஜ்.
2: My name is Nautech. Wallet, wallet.

0: நீ நண்டாய். தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு ரைம்ஸ் பாடம் வந்திருக்கிறது. மாணவர் அயான் ஷெரீப், கேட்கலாமா?
2: My name is Ayan Chaif, LKG.

Ninja Apple, Mr.

0: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்டம் புனித லுயுக்கா மரியன்னை பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாரதிதாசன் கவிதையை சொல்ல போறது மாணவி வெண்பா. வாங்க கேட்கலாம்.
1: My name is Vinba. I study in first standard. My school name is Saint Mary of Leuka Matriculation Higher Secondary School, Bastion Nagar, Madurai. நான் பாரதிதாசன் எழுதிய பெண் கல்வி கவிதை கூற

0: உள்ளேன். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவேந்து சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏன் அங்கு நின்றாய்? நீ சிந்தாத கண்ணீரே ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி? வேலைதோறும் கற்றுவதால் படியும் மலைவாழை அல்லவோ கல்வி? நீ வாயாரா உண்ணுவாய் போயன் புதல்வி. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவேண்டு சொன்னால் உன் அன்னை படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்பார் என்னி ஊரால் தெரிந்தால் கடிகாரம் ஓடுமோனோடு என் கண்ணல்ல அண்டை விட்ட பெண்களோடு கடிதாயிருக்கும் இப்போது கல்வி கட்டிட கட்டிட தெரியும் அப்போது கடல் சூழ்ந்த தமிழ்நாடு பெண்கல்வி பெண்கல்வி என்கின்றது அன்போடு. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவேன்று சொன்னால் உன் அன்னை. தேங்க்யூ.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் வானொலியின் சிறப்புகள் மற்றும் அதன் நன்மைகள் பற்றி ஆங்கிலத்தில் பேச வந்திருக்கிறது மாணவி அனிஷ்கா.
2: My name is Anishka. I am studying in second standard from St. Mary of Leuka Matriculation Higher Secondary School, Boston Nagar, Madurai. My topic is Radio Vanoli. Today I am going to speak about radio, also called Vanoli, and its advantages. Radio is a very useful machine. It helps us to listen to songs, news and stories. It is one of the oldest and easiest ways of communication. Radio gives us important information. We can hear daily news and what is happening around the world. One of the best advantages of radio is it's easy to use. Even small children can use it. We just need to switch it on and listen. Radio is also portable. We can carry it anywhere like home, school or while traveling. It works with batteries, so we can use it even without electricity. Radio gives us entertainment. We can listen to music, dramas and fun programs. Another advantage is that radio works without internet. Even in villages, people can listen to radio easily. In times of emergency, radio helps people by giving important announcement and safety information. So, radio is a good friend to us. It gives knowledge, information and entertainment. Thank you.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நூலைப்படி என்ற பாரதிதாசன் கவிதையை சொல்ல வந்திருக்கிறது மாணவி ஆக்னஸ் எவாஞ்சலின்.
3: மை நேம் இஸ் ஆக்னஸ் எவாஞ்சலின். ஐ எம் ஸ்டடியிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். மை ஸ்கூல் நேம் இஸ் சென்ட் மேரி ஆஃப் லேயுகா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் இப்போது கூறப்போகிறது பாரதிதாசன் கவிதை நூலைப்படி. சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி நூலைப்படி. சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி? நூல் படி, சங்கத்தமிழ் நூல் படி, முறைப்படி நூலைப்படி. பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகமே ஏமாறுபடி, வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. தொடங்கில் வருந்தும்படி, இருப்பினும் மூன்றிப்படி, அடங்கா இன்போம் மறுபடி, ஆகும் என்று ஆன்றோர் சொற்படி. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி. நன்றி.
1: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இனி பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ் என்ற தலைப்பில் பேச வந்திருக்காங்க மாணவி டாரிஸ் அட்டாரா. என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா?
0: My name is Doris Attara. I am studying third standard from St. Mary of Leuka Matriculation Higher Secondary School, Boston Nagar, Madurai. My topic is avoid plastics. Today, I am going to speak on a very serious, urgent issue that affects every person, every animal and every corner of our planet, plastic pollution. Plastic is something we all use every single day, from water.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் ரொம்ப அழகாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி வராங்க. நிகழ்ச்சியில் இனி ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு மரம் வளர்ப்பதினால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேச போறாங்க மாணவிகள் ஐரின், பிளஸ்ஸி, அஞ்சனா, ரூபா ஆகியோர்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஐரின் பிளஸ்ஸி.
2: என் பெயர் அஞ்சனா ரூபா.
1: நாங்கள் புனித மரியன்னை லேயுகா பதின்ம மேல்நிலை பள்ளியில் இருந்து வருகிறோம். நாங்கள் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள்.
2: நாங்கள் உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு உரை நிகழ்த்த உள்ளோம்.
1: தலைப்பு: ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இது நம் சிறுவயது முதல் கேட்டு வரும் வாக்கியம். ஆனால் இன்றைய நவீன உலகில் இயந்திரத்தின் சத்தத்தால் இயற்கையின் குரல் கேட்காமலே போய்விட்டது.
2: மரங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை சாத்தியமில்லை. நாம் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் மரங்களே காரணம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மரங்களை வெட்டி கொண்டே இருக்கிறோம். இதனால் வெப்பம் அதிகரித்து மழை வளம் குறை

0: இயற்கை சமநிலை பாதிக்கப்படுகிறது.
1: மரம் நடுவதற்கு 20 வருடங்களுக்கு முன்பிருந்தே சிறந்த நேரம். இப்பொழுது 2வது நேரம். இனியும் நாம் தாமதிக்க கூடாது. இது ஒரு சீன பழமொழியாகும்.
0: ஒரு மரம் 1000 உயிர்களுக்கு சமம். இது மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வாழ்வாதாரம்.
1: மரம் வெறும் நிழல் மட்டும் தராமல் நமக்கு உயிர் நாடியாகவும் திகழ்கின்றது. நமக்கு தேவையான ஆக்சிஜனை 2 வளர்ந்த மரங்கள் உற்பத்தி செய்கின்றன.
0: இன்றைய உலகில் சுற்றுச்சூழல் மாசு அதிகரித்து வருகிறது. இதை குறைக்கலாம். செய்யக்கூடிய மிக எளிய செயல் ஒரு மரம் நடுவதுதான்.
1: உலக மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் காடுகள் அழிக்கப்பட்டு தொழிற்சாலை கட்டிடங்கள் அதிகமாகின்றன. எனவே இதனை தவிர்த்து நல்ல இயற்கை சூழலை உருவாக்க ஆளுக்கு ஒரு மரம் என்று முழங்க மட்டும் செய்யாமல் அதனை தம் கடமையாக செய்ய முயல்வோம்.
0: ஆகையால் இன்று நாம் ஒரு உறுதிமொழி எடுத்து ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்.
1: மரம் நடுவது நம் எதிர்கால தலைமுறையினருக்கு தரும் பரிசு. எனவே விழாக்களில் மரக்கன்றுகளை நடும் பழக்கத்தை கை கொள்ளுவோம்.
0: மரம் நடுவது மட்டும் போதாது, அதை பாதுகாத்து வளர்ப்பதும் நம் பொறுப்பாகும்.
1: இன்று நாம் நடும் ஒரு மரம் நாளை நம் குழந்தைகளின் வாழ்வை காப்பாற்றும்.
0: நாம் இப்போதே மாற்றம் செய்யவில்லை என்றால் வருங்காலத்தில் நமக்கு ஆபத்து இருக்கும். ஒரு மரம் ஒரு உயிர், பசுமையான பூமி நம் பொறுப்பு.
1: மரம் வளர்ப்போம், மண்ணை காப்போம், பசுமை தமிழகம் படைப்போம்.
0: நன்றி.
2: பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததா திருக்குறள் சொல்ல வந்திருக்கிறது மாணவி ரக்ஷா. என்னென்ன குறள்கள் சொல்ல போறாங்கன்னு கேட்டுடலாமா?
3: என்னுடைய பெயர் கா ரக்ஷா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் புனித லேயுக்கா மரியன்னை பதின்ம மேல்நிலை பள்ளி. தலைப்பு திருக்குறள் ஒப்புவித்தல். அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆர்வயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்பியினும் ஆர்வம் உடைமை அதியினும் நண்பெனும் நாடா சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அறத்திற்கே அன்பு சார்பென்பறியார் மரத்திற்கும் அக்தே துணை. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புத்தோல் போர்த்த உடம்பு. அதிகாரம் 9 விருந்தோம்பல். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பார் அன்று. வருவிருந்து வைகளும் மூம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். பரிந்தோம்பி பற்றற்றே மென்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை. மடவார்க்கன் உண்டு மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. நன்றி.
2: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் நிறைவாக புதிய ஆத்திச்சூடி சொல்ல போறது மாணவி ஜோனா பெனிட்டா. புதிய ஆத்திச்சூடி கேட்கலாமா?
4: என்னுடைய பெயர் கே ஜோனா பெனிட்டா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு புதிய அத்திச்சுடி. அறம் செய்ய விரும்பு, ஆற்றல் மிகு மனம் கொள், இனம் பாகுபாடு வேண்டாம், ஈகை செய், உடலுறுதி காக்க, ஊக்கமுடையவனாக, எந்நேரமும் உண்மை பேசு, ஏமாற்றம் செய்யாதே, ஐயம் தவிர்த்து நட, ஒற்றுமை காக்க, ஓய்வு அறியாமல் உழை, அவ்வை போல் அறிவு பெறு. புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல ஒழுக்கம், தைரியம், உண்மை, ஒற்றுமை போன்ற நல்ல பண்புகளை கற்பிக்கும். நன்றி.
2: இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மாவட்டம் புனித லுயுக்கா மரியன்னை பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள்.

0: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி
1: பேசுறேன்.
0: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் வானொலி வாயிலாக ஒரு த்ரில்லர் சினிமா அதீத விறுவிறுப்புடன் புத்தம் புதிய புலனாய்வு தொடர் இன்று இரவு 9:30 சக்கரவியூகம். புலனாய்வு தொடர் அத்தியாயம் 2, எழுத்தும் தயாரிப்பும் எஸ் கார்த்திக தீபன். கேட்க தவறாதீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

நேரம் இரவு 9:15. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இரவின் இனிய அமைதியில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஹரிஹரன், சித்ரா ஆகியோரின் குரலில்

காற்றலைகளில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 9:21. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரையிசை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேரம் 9:30.
1: சக்ரவியூகம் 2 அத்தியாயத்தின் முதல் பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: முதலாம் அத்தியாயம், ஓர் மீள் பார்வை.
3: மதுரை அண்ட் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா சென்சிட்டிவ் அண்ட் அன்பிரொடெக்டட் ஏரியாவில முதல்ல ப்ரொடெக்ஷனை ஸ்டிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு உயிரிழப்பு நடக்காம பாத்துக்க வேண்டியது உங்க ஒவ்வொருத்தருடைய டியூட்டி. அண்டர்ஸ்டாண்ட்?
4: எஸ் சார்.
3: மிஸ்டர் வாசுதேவ்
5: சார்,
3: உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. மீட்டிங் முடிஞ்சதும் என்ன மீட் பண்ணுங்க.
5: எஸ் சார். ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட ட்ரேசிங்ல எந்த தடையும் கிடைக்கல. தட் மீன்ஸ் அந்த 16 பேரோட பாடியில் எந்த ஃபிங்கர் பிரிண்டோ இல்லை காயமோ எதுவுமே இல்லை சார்.
3: மதுரையின் தேனி சரௌண்டிங்ஸில் அந்த 16 பேரோட பிரேதங்கள் கிடைச்சிருக்கு, அதுவும் வித்தின் 30 டேஸில். எப்படி இது சாத்தியம்? அப்போ நீங்கள் எல்லாரும் அலர்ட்டா இல்லையா
5: சார்? சார், அதை சொல்ல தான் சார் உங்களுக்கு பர்சனலாக மெயில் அனுப்புனேன்.
3: ஸோ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க சார்?
5: இந்த கேஸை பெர்ஃபெக்டாக டீல் பண்ண ஒருத்தர் இருக்கார் சார்.
3: ஒருத்தர்னா யார்? அவரு உங்க ஜோன்லயே இருக்காரா?
5: இல்ல சார்.
3: தென்
5: MIB ல?
3: வாட், MIB லயா? யூ மீன் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அதாவது ராணுவ நுண்ணறிவு பிரிவையா சொல்றீங்க?
5: எஸ் சார், எக்ஸாக்ட்லி.
3: மிஸ்டர் வாசுதேவ், இந்த கேஸ் நம்ம ஸ்டேட் லெவல் இஷ்யூ. நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கு, நம்ம கிட்ட இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு.
5: ஐ நோ சார், பட் இதுல ஏதோ பெரிய விஷயம் அடங்கி இருக்கு சார்.
3: நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு, அதான் துடிப்புல ஏதேதோ யோசிக்கிறீங்க. பட் வி ஹவ் செர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்
5: சார். இன்னொரு உயிர் பறி போறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணணும் சார், ப்ளீஸ்.
3: ஓகே ஓகே. MIB ல இருக்கிற அவர் யாரு? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்
5: சார்? MIB 2010 பேட்ச்ல டாப்பர் மேஜர் கனல் பிரியன் சார்.

0: நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப என்னை துரத்திட்டு இருக்கிறாங்க. நான் பைக்ல வந்துகிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு மிலிட்டரி ஸ்குவாட் வந்து சேர்ந்துரும். நம்ம எதிர்பார்த்த எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு.
1: சரிப்பா,
0: உடனே கிளம்பி சென்னைக்கு வந்துரு. நான் அங்க வந்துடுறேன்.
1: ஓகே ஓகே, கவனம். ஏய் கவனம் வர்றா, கவனம்.
0: நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் எப்படி வந்து சேர்ந்துருவேன்?
2: வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உள்பட இந்தியாவின் பல மாநிலங்களில் நிகழ்ந்து வந்த தொடர் உயிரிழப்பிற்கான பின்புலம் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசாரின் கூட்டு முயற்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. இளம் வயது ஆண்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வந்ததற்கான காரணங்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானவையாக இருக்கின்றன. இந்த கொலை வழக்கு தொடர்பான புலனாய்வில் ஈடுபட்ட ராணுவ நுண்ணறிவு அதிகாரி திரு கனல் பிரியன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியை இப்போது காணலாம்.
3: சார், அந்த அக்யூஸ்ட் டீம் எப்படி ரவுண்ட் அப் பண்ணீங்க?
4: குற்றம் பண்ற யாரா இருந்தாலும் ஒரு சின்ன தடயத்தை விட்டுட்டு போவாங்க. அந்த தடயத்தை தேடுறதுதான் புலனாய்வு துறையுடைய முதல் வேலை. மர்டர் ஆன எல்லா இளைஞர்களும் எஜுகேஷன் பேஸ்டு டாப் ரேங்கர்ஸ், வேர்ல்டு லெவல் ஐக்யூ காம்படிஷன்ல லீடிங்ல வந்தவங்க. சோ அந்த பயோ கிரைம் மாஃபியாவுடைய டார்கெட் அந்த பசங்க.
5: இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார்?
4: வேற என்ன, மனிதனோட பண ஆசையும் மற்ற நாடுகளோட வளர்ச்சியை தடுக்கணும்ன்ற ஒரு அற்ப எண்ணமும் தான் இதுக்கு காரணம். நாட்டோட ராணுவ அதிகாரியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்திய நாட்டோட மனித வளத்தையோ ஆற்றல் வளத்தையோ யாராவது அபகரிக்கணும்னு நினைச்சா அதை பார்த்துக்கிட்டு இந்திய ராணுவம் சும்மா இருக்காது, தக்க பதிலடி கொடுக்கும்.

0: Diana.
1: Agent code number 47.
0: Your next mission, AW9216.
1: Location?
0: On GPS, 52 degree north, 13 degree east in altitude.
1: Target?
0: Blue eye.
1: Message received.
2: என்ன சார், நெக்ஸ்ட் மிஷனுக்கு அழைப்பு வந்துருச்சா?
1: ஓகே, லெட்ஸ் மூவ்.
3: அச்சம் தவிர் நையப்புடை மானம் போற்று ரௌத்திரம் அழகு

0: நீங்க மட்டும் இல்லைன்னா என் குழந்தை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காது சார். சார், எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். உங்க உங்க பேரு?
1: என்னோட பேரு கனல் பிரியன்.
0: என்னது கனல் பிரியன், நீங்க தானா?
1: ஆமா, நான் தான்.
0: நீங்க ஆர்மி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்லயா வேலை பாக்குறீங்க?
1: எஸ் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் வொர்க் பண்றேன்.
0: சார், உங்க வைஃப் பேரு கயல்விழியா?

0: என்ன பைரவ்? இல்ல ஒண்ணும் இல்ல, கண்ணுல கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் கொஞ்சம் கலங்கிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல.
1: கயல், எனக்காக இல்லைனாலும் தமிழினிக்காக வச்சோம், நீ சீக்கிரம் கிடைக்கணும்.
2: பாயிமா, இது நம்ம கணல் சார் ஸ்பேர் கார் தான், நம்பரை பாரு, ரோடு ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்கு. சாருக்கு என்னாச்சு தெரியலையே. பாயிமா, அதோ அந்த கடைக்கார்கிட்ட கேட்கலாமா? இது இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது?
3: அதை ஏமா கேட்குறீங்க? காரு கரெக்டான சைட்லாம போயிட்டு இருந்துச்சு, எதிர்த்தாப்புல லாரி ஒன்று ராங் சைடில் வந்து நேருக்கு நேராக மோதிருச்சு, காரு சுக்கு நூறாக போயிடுச்சு.
2: அதில் அதில் இருந்தவங்க
3: ஆக்சிடெண்ட் ஆன சத்தம் கேட்டு நாங்கள்லாம் பதறி போய் ஓடி போய் பார்த்தோம்.
4: பாவம் மேடம்,
3: அந்த காரில் ஒரு சாரும் அவர் கூட ஒரு நாயும் வந்திருக்கும் போல. மோதின வேகத்தில் காரு லாரிக்கு அடியில் போய் நல்லா சிக்கிக்கிச்சு.

தலையில அடிபட்டதால ரொம்ப ரத்தம் வெளியேறிடுச்சுமா. எப்படியாவது பொழைச்சிப்பாருன்னு தான் நினைச்சோம். ஆனா ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ள அவரு செத்துட்டாரு. அவர் உடம்புல கொஞ்ச நெஞ்ச உயிர் ஒட்டிக்கிட்டு இருந்தப்ப ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தார். நாங்கள் தாகத்துக்கு தான் தண்ணி கேட்குறாருன்னு நினச்சோம். கிட்ட போய் கேட்டப்ப தான் தமிழினி தமிழினின்னு சொன்னது காதில் கேட்டுச்சு. ஆமாம், யார் மேடம் அந்த தமிழினி?

0: பிரியா, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்?
1: எஸ் மேஜர், எல்லாம் நம்மளோட பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. நோ டிஸ்ட்ராக்ஷன் மேஜர்.
0: லுக், இது ரொம்ப ஹைலி சீக்ரெட் மிஷன், உயிர் சம்பந்தப்பட்டது, ஞாபகம் இருக்கட்டும்.
1: ஐ நியூ மேஜர், அதுக்காக தானே இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துறோம். எந்த லூப் ஹோலும் கிடைச்சிராது மேஜர்.
0: ரிமெம்பர் இட், நாம போடுற இந்த பிளான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், தென் எனக்கு அண்ட் உனக்கு மட்டும் தான் தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்?
1: நம்மளோட இந்த மாஸ்டர் பிளான் யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்ல மேஜர்.
0: வெரி குட். GH மார்ச்சூரில் இருந்த CCTV கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. நாம ரெடி பண்ணி வச்சிருந்த சிலிக்கான் சிந்தெட்டிக் பாடி உண்மையான பாடின்னு எல்லாரையும் நம்ப வச்சாச்சு. வேற ஒரு ஆர்பனேஜ் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தென் அதை எரிச்சு இறந்தது கனல் தான் மீடியாவையும் சஸ்பெக்டையும் நம்ப வச்சுட்டோம். பட் இனிமே தான் நாம மிகப்பெரிய சவாலை சந்திக்க போறோம். இப்போ கனல் பிரியன் எங்க இருக்காரு?
1: வெயிட் மேஜர், சாரோட சீக்ரெட் ஹாட்லைன் நம்பருக்கு கனெக்ட் பண்றேன்.
0: ஹலோ மிஸ்டர் கனல் பிரியன், இப்போ எங்க இருக்கீங்க?
2: வானத்தில்.
0: ஓ, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணின ஸ்பெஷல் கிளைடர் விமானத்திலேயே கனல்.
2: எக்ஸாக்ட்லி.
0: இப்போ நீங்க கையில் எடுத்திருக்கிற மிஷன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏதோ ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத குலகார கும்பல் கூட மோத போறீங்க.
2: நோ ப்ராப்ளம் மேஜர் சார். அந்த குலகார கும்பல உருகுலைச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன்.
0: பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் கனல் பிரியன். இப்போ நீங்க கையில் எடுக்க போற எந்த வியூகமும் கண்டிப்பா ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருக்கு கனல். பெஸ்ட் ஆஃப் லக்.
2: நாம வகுக்க போற புது சக்கர வியூகத்துல அந்த எதிரிங்க பஸ்பமாகிறது உறுதி. காரியத்தை முடிச்சிட்டு திரும்புறேன். மீட் யூ சூன்.
3: ஓடாதே ஓடாதே, கொலைகள் செய்து ஓடு.

0: Stella, where are you?
1: I'm here, Stella. Keep look at right side.
0: Stella, என்னாச்சு பியோலா? திடீர்னு ஹாட்லைன்ல நேத்து கால் பண்ண, எனிதிங் இம்பார்ட்டன்ட்?
2: எஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மிஷன்ல நீயும் ஃபஹிமா அண்ட் ஸ்ரீதரும் இருந்தீங்கல்ல கனல் சார் சப்பார்டினேட்ஸா?
0: ப்ளீஸ் பியோலா, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. கனல் சார் இருந்ததை இன்னும் என்னால் மனசளவில் ஏற்றுக்க முடியல. பட் கனல் சார் எனக்கு கொடுத்துட்டு போன தைரியத்தில் தான் இப்போ வர இந்த மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
2: ஸ்டெல்லா, இங்கே பாரு, நான் சொல்ல வந்த விஷயத்தை கொஞ்சம் காது கொடுத்து தான் கேளேன்.
0: என்ன, கனல் சார் சாகலை, உயிரோடு தான் இருக்காருன்னு சொல்ல வரியா? நீ ஏதோ அவசரமாக ஹாட்லைன் கோடிங்கில் கால் பண்ணனால தான் உன்னையை மீட் பண்ண வந்தேன்.
2: அப்போது நான் சொன்னால் நம்ப மாட்டேன், அப்படி தானே?
0: ப்ளீஸ் பியோலா, ஆல்ரெடி ஐ எம் அப்செட். கனல் சார் இல்லாமல் போனதுலேருந்து நானும் ஃபாஹிமாவும் வேறு வேறு மிஷனில் இருக்கோம். ஏதோ கடமைக்கு எந்த பிடிப்பும் இல்லாமல் இப்போ ஏன் இவ்வளோ இன்ட்ரப்ட் பண்ணுற பியோலா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். நடக்காத விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். ஆர் கனல் சார் இஸ் நோ மோர்.
2: ஓகே, வெயிட். கோட் நம்பர் 1005.
1: இஸ் எனி எமர்ஜென்சி?
2: ரெட் டாட் 2211.
1: ரிவர்ப் 1984.
2: ஃபஹிமா?
1: பியூலா, என்ன எமர்ஜென்சி கால்?
2: வி ஹேவ் அ குட் நியூஸ். லெட்ஸ் வெயிட் ஃபஹிமா.
1: ஏய் பியூலா, பியூலா, வாட் இஸ் தி குட் நியூஸ்?
2: ஃபஹிமா, ஸ்டெல்லாஸ் ஆன்லைன்.
0: ஃபஹிமா, ஹே, எப்படி இருக்க ஃபஹிமா? கே இந்த கான்டாக்ட்டும் இல்லாம போயிட்ட ஃபஹிமா?
3: இல்ல ஸ்டெல்லா, கனல் சார் நம்மளோட டீம் லீடரா இருந்தப்ப நம்ம எவ்வளவு சவாலான மிஷன்லாம் மீட் பண்ணியிருக்கோம். இப்போ நீயும் நானும் வேற வேற இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்தாலும் என்னால இன்னும் சார் கூட இருந்த மிஷனை மறக்க முடியல ஸ்டெல்லா.
2: ஹலோ, வெயிட் வெயிட் ஸ்டெல்லா அண்ட் ஃபஹிமா, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி?
0: தட்ஸ் வை வி ஆர் ஆஸ்கிங். அதுவும் நீ தான் இப்போ மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் பியூரோலயே இல்லையே.
2: யா சொன்னா?
0: What do you mean?
2: Open our MIB secret mail ID and look a glance.
0: Yena? Yena Kanal? Namma Kanal Priyan sir irundha mail vandirukku?
1: Stella, enakku mail vandirukku.
0: Viola? Viola, nee solradhu unmaya? Sir, enga Kanal sir innum uyiroda da irukara?
2: ஓகே, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லி கனல் சார் இருந்து சீக்ரெட் மெயில் எனக்கு வந்துச்சு. இப்போ நம்புறீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். டுமாரோ ஈவினிங் நீங்கள் ரெண்டு பேரும் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புற AX 3984 ஃப்ளைட்ல இருக்கணும் at 6 PM. அதுக்கான டிக்கெட்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ரெண்டு பேரோட மெயிலுக்கு வரும். இது எல்லாம் கனல் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன். பி ரெடி ஃபார் நெக்ஸ்ட் மிஷன் கைஸ்.

0: attention, please. Please do not smoke in the
1: town. Fahima, where are you?
2: Jenna, I'm at gate 16 near boarding pass counter.
1: Okay, wait. I'll be there within few minutes.
3: ஸ்டெல்லா, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு உன்னைய. ஒன்று சொல்லவா ஸ்டெல்லா?
1: சொல்லு ஃபாஹிமா.
3: மார்க்கண்டேயன் கதை கேள்விப்பட்டிருக்கியா?
1: ஓஹோ, கனல் சார் நம்ம கிட்ட சொன்ன கதையை மாறுபடி என்கிட்டயே சொல்ல வர பார்த்தியா ஃபாஹிமா?
4: ஸ்டெல்லா, இங்கே பாரு, யார் அவனுங்க? திடீர்னு கையில் துப்பாக்கியோட ஏர்போர்ட் லாபியை சரவுண்ட் பண்ணிட்டானுங்க.
1: என்ன பண்றது ஸ்டெல்லா?

0: திடீர்னு கையில துப்பாக்கியோட ஏர்போர்ட் லாபிய சரண் பண்ணிட்டானுங்க.
1: கீப் சைலன்ஸ் ஃபாஹிமா. ஏர்போர்ட் அத்தாரிட்டி கஸ்டம்ஸ் கிட்ட அவங்களோட ஸ்மக்லிங் நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு போல. சோ தே ஆர் த்ரெட்னிங் us வித் a gun.
0: இப்போ என்ன பண்றது ஸ்டெல்லா?
1: ஃபாஹிமா, கனல் சார் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் தெரியுமா?
2: ஞாபகம் இருக்குது ஸ்டெல்லா, ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்ற எல்லா நேரங்களையும் சூப்பர் மேனே வரமாட்டார், சூப்பர் விமனும் வருவாங்க.
1: ஆம் ஐ ரைட்? எக்ஸாக்ட்லி. ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாமே.

0: ஆமா, என்ன இங்க நிலவரம்? ஏன் இந்த கலவரம்? அதுவும் நான் வரதுக்குள்ளயுமா?
1: ஓஹோ சாரு, இப்போதான் என்ட்ரியா?
0: நான் வந்ததுமே அந்த அக்யூஸ்ட்லாம் ஓடிட்டாங்க பார்த்தீங்களா? இப்பயாச்சும் தெரிஞ்சிருக்குமே இந்த ஸ்ரீதரோட பவர் என்னன்னு.
1: ஸ்ரீதர், நானும் ஃபைட் பண்ணி அந்த அக்யூஸ்டர் இருந்து அந்த குழந்தைய காப்பாத்திட்டு இருக்கப்ப நீ அங்க அந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தத பார்த்துட்டு தான் இருந்தேன்.
0: அது அது அப்படி இல்லை ஃபகிமா, உங்களுக்கு ஏதாச்சுனா நான் பாஞ்சு வந்து காப்பாற்றலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ள அந்த குழந்தைகளையும் உங்களை நீங்களே காப்பாத்திட்டீங்களா? அதான்
1: ஸ்ரீதர்.
0: ஓகே ஓகே. ஃப்ளைட் போர்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்மளோட வருகைக்காக நம்ம கனல் பிரியன் சார் வெயிட்டிங் அட் ஜெர்மனி.
2: ஸ்ரீதர், உனக்கும் சாரோட மெயில் வந்துச்சா? நீ நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேனே.
0: ரிசைனா? நானா? இந்த ஸ்ரீதரோட உயிரும் உணர்வும் இந்த ராணுவ நுண்ணறிவு பிரிவுக்காக மட்டும்தான்.
2: ஸ்டெலா, ஸ்டெலா, கனல் சார்ட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. எனக்கும் தான் ஃபாஹிமா.
0: எனக்கும் தான் வாய்ஸ் மெசேஜ். இருங்க, ஓபன் பண்றேன்.
2: ஓ மை காட், லெட்ஸ் மூவ் சார். வாய்ஸ் மெசேஜ்ல சொன்ன கார் அதோ அங்க நிக்குது. லெட்ஸ் ரன் குயிக் குயிக்.
0: ஐயோ ஃபாஹிமா, இப்படி நாக்கு தள்ள தள்ள என்னால ஓட முடியாதுப்பா. நீங்க போங்க, நான் வரல.
2: அந்த கார்ல தான்டா கோட் வேர்ட் இருக்கு.
1: எஸ் ஸ்ரீதர், இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஏர்போர்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி நம்மள தடுக்க மாட்டாங்க. கீப் ரன்னிங்.
0: ஆமா, ஒரு பயலும் நம்மள கண்டுக்கல. ஒருவேளை நம்ம ஆவியா மாறிட்டோமா? ஐயோ, செத்துட்டோமா? அவனுங்க என்ன சுட்டுட்டாங்களா?
1: வாய மூடு, கார் கிட்ட வந்துட்டோம். கார்ல ஏறு ஸ்ரீதர்.

0: மகிமா, எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவ்ளோ டைவர்ஷன்ஸ்? ஜெர்மனிக்கு ஃப்ளைட்ல கிளம்ப வேண்டிய நாம இப்போ இந்த கார்ல வந்து உட்கார்ந்திருக்கோம். வாட் இஸ் கோயிங் ஆன்?
1: யவா மாரியாதா,
2: அடி ஸ்ரீதர், ஏன்டா காதுல ரத்தம் வர மாதிரி கத்துற?
1: ஆனா இங்க பாருங்க, இந்த கார் டிரைவரே இல்லாமலே நகர ஆரம்பிக்குது. எங்க அப்பதான் அப்பவே சொல்லுச்சு, இந்த கடல் சார் பேச்ச கேட்டுட்டு எம்ஐபி ல சேர்ந்தேன். பேசாம எங்க அத்தை பொண்ணு பாண்டியமாவை கட்டிக்கிட்டு மூர்க்கு கடை வச்சாச்சு பொழைச்சிருப்பேன். ஐயோ பாண்டியம்மா.
0: ஏய் ஸ்ரீதர், ஏன்டா இப்படி பயத்துல பொலம்பிக்கிட்டே இருக்க?
1: ஸ்டெல்லா, நீங்க எல்லாம் சூப்பர் உமன் சொல்லி சொல்லி அந்த கனல் சார் தைரியப்படுத்தி வச்சிருக்காரு.
2: அப்போ நீ,
1: ஐயோ இங்க பாருங்க, இந்த கார் ஸ்டேரிங் தன்னால வளையுது, தன்னால வளையுதுங்க. அதுவா ஓட்டுது, அதுவா ஓடுது, ஆளே இல்லாம

0: ஸ்ரீதர், டேய் ஸ்ரீதர், என்னாச்சு?
1: என்னாச்சு வாஹிமா?
0: ஸ்ரீதர் மயங்கிட்டான்.
1: சார், ஆஸ் பர் யுவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வி ஆர் இன் தி ரோபோட்டிக் கார். ஓகே சார்.
0: என்ன ஸ்டெல்லா, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குதுங்க? கனல்சா தானே நம்மள ஜெர்மனி கிளம்பி வர சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, ஸ்ரீதரையும் வர சொன்னாரு, திடீர்னு ஏர்போர்ட்ல ஹைஜாக், இப்போ இந்த ரோபோட்டிக் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வித்தவுட் சேஃப். தலையே சுத்துது. இப்போ போன்ல கனல் சார் என்னதான் சொன்னாரு? அவர் எங்கதான் இருக்காரு?

0: பாரு, நாலஞ்சு கார் நம்ம கார பின்னாடி ஸ்பீடா ஃபாலோ பண்ணிட்டு வருது. அந்த கார் நம்மள இடிக்கிற மாதிரி வருது.
1: என்னது, கார் துரத்துதா? காலியாத்தா போடுறது பேய், துரத்துறது பேயா?
0: ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, அந்த கார் ரொம்ப கிட்டத்துல வந்துருச்சு. ஓ மை காட், அந்த கார்ல இருந்து ஷூட் பண்றாங்க. டவுன், டவுன்.
2: Fahima, let's wait. I'll try to control this robotic car.
0: என்ன ஸ்டெல்லா, ஏன் என்னாச்சு? கார் ஸ்டீயரிங் கண்ட்ரோல் பண்ண முடியலையா?
2: இல்ல, முடியல Fahima. இந்த கார் ஆட்டோமேட்டிக் மோட்ல இருக்கு வித் க்ளோஸ் கண்ட்ரோல்.
0: கனல்சா திரும்பி வந்துட்டாருன்னு நம்ப வச்சு அந்த பியூலா நம்மள ஏமாத்திட்டா ஸ்டெல்லா.
2: இல்ல Fahima, நம்மள ஆபத்துல விட மாட்டாரு கனல்சா. கொஞ்சம் முன்னாடி பாரு.

0: முன்னாடி வேகமா வருது.
1: என்ன அது முன்னாடியுமா? இந்த கதவு திறக்க வர மாட்டேது. வெளியே குதிக்கலாம்னு பார்த்தா முடியலையே. செத்தான்டா ஸ்ரீதர்.
2: Guys, this is Kanal Priya.

0: சார் வாய்ஸ் வருது. கனல் சார், கனல் சார், எங்களை ஃபாலோ பண்ணி 4-5 கார் வருது. முன்னாடி பயங்கரமான வெளிச்சத்தோட ஒரு பெரிய கார் வருது. ப்ளீஸ் சேவ் அஸ்.
1: ஸ்டெல்லா
0: சார்,
1: ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா?
2: எஸ் சார், திஸ் இஸ் த டைம்.

0: நேரத்தில் கதாபாத்திரங்கள் கர்னல் சுபாஷாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்யா லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நஃபீஷா, பாத்திமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம்.
1: இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகே தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 10 மணி, தொடர்வது

காற்றலையில் கானம் எடுத்து கவிச்சோலையில் இசை சாரம் தொடுத்து நிலவொளியின் நீட்சியில் நினைந்துருகும் பாடல்களை கொய்து உறங்கா நெஞ்சங்களுக்கும் இமை மூடாது காத்திருக்கும் விழிகளுக்கும் தேமதுர கீதங்களை காற்றலையில் பரவச் செய்ய கார்முகில் தேரேறி மன கண்முன்னே வந்து இறங்கியிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்.

இதழ் விரித்து புன்னகை பூவை மலரச் செய்தால் என்ன? மோட்சம் கொடுக்கும் மகரந்த தேனை பகிர்ந்திட்டால் என்ன? இறுக்கம் கொண்ட இதயத்தை தளர்ந்திடச் செய்தால் என்ன? பொன் காகிதத்தில் பெண் கொண்டு கவிவரைய அனுமதி தந்திட்டால் என்ன?

பாடம் படித்திட பால் நில ஒன்று கல்லூரிக்கு வந்துள்ளது. சித்திரை முழு நில ஒன்று வண்ணச் சேலை கட்டி வந்துள்ளது. பூத்திட்ட புது நில ஒன்று பூவெள்ளி சிமிட்டி வந்துள்ளது. மூன்றாம் வாய்ப்பாட்டின் ஆறாம் வரி என அழகு பூத்த நில ஒன்று வானிறங்கி வந்துள்ளது.

கவர்ந்து சென்ற வரிகளை மீண்டும் கொடு என்று கவிஞனை அழைக்கின்றாள் இப்பாவை. உள்ளங்கை ரேகையில் கவிதையை அரங்கேற்றுகின்றான் இக்காளை. விழிகள் பொழியும் ஜாலத்தையும் கோலத்தையும் எழுதுகோளில் வரைந்து இதயம் நிறைந்தவளிடம் பரிசளிக்கின்றான். இதயம் சிந்திய வரிகளை இவனுக்கானவளிடம் பகிர்ந்தளிக்கின்றான்.

தென்றல் சொல்லிச் சென்ற செய்தியினை தேவ மகன் விவரிக்கின்றார். தென்றல் சொன்ன தலைப்புச் செய்தியை அவள் காதுகளில் முணுமுணுக்கின்றான். அது சொல்ல மறந்த செய்தியை கேட்டு நச்சரிக்கின்றான். வார்த்தைகள் இருந்தும் வாய்த்திரவாது நாணல் கொண்டு அவளும் எட்டி நிற்கின்றாள். நாணல் கொண்டு நங்கை அவள் தலை குனிந்து நிற்கின்றாள்.

வனவாசம் சென்றினும் வாடாமல் இருந்த சீதை பாடுகின்றாள். மனம் நிறைந்திட்ட தன் ராமனை எண்ணி பாடுகின்றாள். தலை சாய்த்திட தவமடி கொடு என்று தலைவனை நோக்கி பாடுகின்றாள். பருவகாலங்கள் படுத்தும் பாட்டை விவரித்து பாடுகின்றாள். பாவை இவள் விவரித்து பாடுகின்றாள்.

திட்டம் போட்டு திருடிவிட்டான் அவள் மனதை இந்த இதய திருடன். பூட்டி வைத்து அவள் உள்ளத்தில் அன்பு ஒளி கொண்டு நுழைந்து விட்டான் இந்த காதல்காரன். மயக்கும் வித்தையையும் தெரிந்து வைத்துள்ளான் இந்த மாயக்காரன். மதிமயக்கும் வித்தையையும் தெரிந்து வைத்துள்ளான் இந்த மாயக்காரன்.

மண்ணில் வந்த தேவதையை வர்ணிக்கின்றான். தேரொன்று தெருவிலே நடை போடுகிறதென்று வர்ணிக்கின்றான். விழியாள் துளைத்தெடுக்கும் கூர் விழியாளை வர்ணிக்கின்றான். கவியரங்கம் நடத்திடும் கார்முகில் கூந்தல் அழகை வர்ணிக்கின்றான். தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவதையை வர்ணிக்கின்றான். வாசல் நோக்கி வரும் தேவ மங்கையை வர்ணிக்கின்றான்.

மையல் கொண்ட பொழுதில் பெண்மான் ஒன்று கண்ணில் தோன்றுகிறது. ஆசை எண்ணங்கள் அலைவரிசையில் அலை பாய்ந்து செல்கின்றது. வாடை காற்றும் எங்கு வசந்தம் வீசி செல்கின்றது. ஈருயிர்கள் இணைந்து ஓர் உயிரென துடிக்கின்றது.

இதயம் வருடும் கீதங்களை, இருவரிசை ராகங்களை, அன்பினிசை பாடல்களை, உள்ளம் நிறைந்த வரிகளை வார்த்தெடுத்து இசை தூரிகையால் இரவு வானில் வண்ணம் தீட்டி செவிகளுக்கு இனிமையூட்டி இரவு பொழுதினை இதமாக்கிய மகிழ்ச்சியோடு முகில் தேரேறி வான் நோக்கி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் கேட்க இருப்பது நாளை நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்கைப்பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் மாலை அற்புதங்கள், நாமக்கல் ஸ்ரீ நரசிம்மர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஓ பொய்கைப்பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, நாளை காலை 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைடேம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாக அன்வர் ராஜா அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம், 10:30 ஒருபட பாடல்கள், முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 கேட்கலாம் மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லி அஞ்சலாக, நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும், முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம். நாளை பிற்பகல் 2:30 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சலாக, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, நாளை மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம், 4:30 பண்பலை, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், நாளை மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ கே தனசேகரன் அவர்கள், நிகழ்ச்சியை சென்னையஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகளின் பங்களிப்பில் நிகழ்ச்சி நேரலையாக, 8:30 விளையாடலாம் வாங்க டேக்வாண்டா மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் பங்கேற்கும் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, நாளை முன்னிரவு 10

11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளின் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேரம் சரியாக 11:33 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது தேனும் பாலும். 11:14 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ வருகிறது வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடல், கண்ணதாசன் வரிகளில், எல்லாரீஸ்வரி குரல்களில்.

இசையால் இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. ரசித்து கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் இதோ மகாதேவி திரைப்படத்திற்காக.

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 11:18 நாற்பத்தி 3 நொடிகள். ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இல் தேனும் பாலும்.

இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் 1955 வெளிவந்த ஏஎம் ராஜா பி சுசிலா குரல்களில் வெளிவந்த பாடல். இதோ மிசிமா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:27:08. தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஏ.எம். ராஜா ஜமுனா ராணி குரல்களில் கே.டி. சந்தானம் வரிகளில் பாடல் இதோ ஒலிக்கிறது எங்கள் குடும்பம் பெருசு திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 11:32 6 நொடிகளில் தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கந்தசாலா பானுமதி குரல்களில் இதோ பாடல் கல்வனின் காதலி திரைப்படத்திற்காக

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மருதகாசி வரிகளில் ஜிக்கி மற்றும் டி எம் சவுந்தரராஜன் குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது காற்றலைகளில்.

இசையால் இதயம் மருடி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:38:45. தேனும் பாலும் நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் திருமணம் திரைப்படத்திலிருந்து.

தினம் பாலும் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. 11:42 இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் பி. சுசிலா, டி. எம். சவுந்தரராஜன் குரல்களில், கே. வி. மகாதேவன் இசையமைத்திருக்கிற பாடல் இதோ காற்றலைகளில் நீங்காத நினைவு திரைப்படத்திலிருந்து.

11:46 37 கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ மகுடம் காத்த மங்கை திரைப்படத்திற்காக பாடல் காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

பாடல் ஒழித்து சென்ற நேரம் 11:50:25. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 இல் தேனும் பாலும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:10 கேட்கலாம் தேனும் பாலும். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பாடலை வழங்கியது நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஆனை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் நின்னுடங்க வீட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு பழுத்த பாக்கு நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு

நேசம் பிறந்ததம்மா நேற்று நீ நடக்கையிலே, ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே, இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட மேடையிலே,

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

என்ன கலக்குற, கல கலரா டிரஸ் போட்டு கலரு என்ன கலக்குற.

கலக்குறா கலக்குறா கலரு என்ன கலக்குறா கல கலர்ற ட்ரெஸ்ஸ போ.

0: பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு பி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் MKS சண்முகம் அவர்கள் தவில்.
0: முதலில் கம் கணபதி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம், திஸ்ரன.

செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வாசுதேவயனி, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 27 நாள், பாரபவ வருடம் வைகாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தவத்தால் விரும்பியதை விரும்பியவாறே அடைய முடியும் என்பதால் தவத்தை செய்கின்ற முயற்சி இன்னும் தொடரப்படுகின்றது. குறள் எண் 265 அதிகாரம் தவம்.
1: வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் இன்று முயலப்படும்.
0: தவத்தால் விரும்பியதை விரும்பியவாறே அடைய முடியும் என்பதால் தவத்தை செய்கின்ற முயற்சி இன்னும் தொடரப்படுகின்றது. குறள் எண் 265 அதிகாரம் தவம்.
2: இனி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்று ஒளிபரப்ப ஆகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாக கேட்கலாம். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பி சுமதி அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எஸ் கண்ணன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, இதில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக, இன்று காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் நாமக்கல் ஸ்ரீ நரசிம்ம திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஃபோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 9:02 ட்ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாக கேட்கலாம் அன்வர் ராஜா அவர்களின் விருப்ப பாடல்களாக, 10:30 ஒருபட பாடல்கள், முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மங்கி பாத் பற்றிய மக்களின் கருத்து டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும், முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்குடி வானொலி நிலையம். இன்று பிற்பகல் 2:30 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக.

0: 3:02 மெல்ல வரும் பாட்டு மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக. இன்று மாலை 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 திருவள்ளுவர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. தனசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சின்னஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகளில் குழந்தைகள் பங்களிப்பில் நேரலை, 8:30 விளையாடலாம் வாங்க, டேக்வாண்டா மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என். நாராயணன் பங்கேற்கும் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:45 வரை சென்னை விவோத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரம் சரியாக 5 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். இனி கேட்க இருப்பது பக்திமணம் கமலும் பக்தி மாலை.

5 மணி 7 நிமிடம் 55 நொடிகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

இசையால் இறைமனம் பரப்பிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

நேரம் சரியாக 5:15:26. இசையால் இறைமனம் பரப்பி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் பக்தி மாலை.

ரசித்து கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

5:24 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பக்தி மாலை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு கேட்கலாம் பக்தி மாலை. ஆகாஷ்வாணி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது இசை அமுதம். திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள். முதல் பாடலாக ஒலிப்பது சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து.